0: இது நாட்டின் சுங்க அறிவிப்பு முறையை டிஜிட்டல் மயமாக்குவதிலும் நவீனமயமாக்குவதிலும் ஒரு முக்கிய மைல்கல்லாகும் என ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் போதைப்பொருள் பாவனையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட 5ஆம் கட்ட குறுகிய கால சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்து வைக்கும் நிகழ்வு கல்லடி காவல்துறை பயிற்சி கல்லூரியில் அமைந்துள்ள குறுகிய கால புனர்வாழ்வு நிலையத்தில் நேற்று நடைபெற்றது. மகளிருக்கான விரிவுபடுத்தப்பட்ட கட்டணமில்லா பேருந்து பயண திட்டமான வெற்றி பயண திட்டத்தை முதல்வர் விஜய் நாளை தொடக்கி வைக்கின்றார். அரச போக்குவரத்துக் கழக பேருந்துகள் உட்பட 15 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான அரச வாகனங்களை வரும் 2035 டிசம்பர் 30 வரை இயக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக நாளை ஜந்தர் மந்திரில் அறிவிக்கப்பட்ட எந்த போராட்டத்துக்கும் இதுவரை அனுமதி அளிக்கவில்லை என டெல்லி காவல்துறை உயரதிகாரி தெரிவித்துள்ளார். கனடாவில் குடியேற்ற விகிதங்களை அதிகரிக்கும் எந்தவொரு முயற்சியையும் தங்கள் கட்சி எதிர்க்கும் என்று கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் குடியேற்ற கொள்கை விமர்சகருமான மிஷல் ரம்பல் கார்னர் தெரிவித்துள்ளார். ஃபிளை டுபாய் விமானத்தில் நிகழ்ந்த சம்பவத்தை கனடாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் கண்டித்தார். விமான பயணிகளின் பாதுகாப்பே சர்வதேச விமான போக்குவரத்து மற்றும் அடிப்படை கொள்கையாகும் என்று அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோதமாக குப்பைகளை கொட்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் வகையில் தனிநபர்களுக்கு $1,00,000 வரையிலும் பெரும் நிறுவனங்களுக்கு 1,000,000 வரையிலும் அபராதம் விதிக்க அல்பர்டா திட்டமிட்டுள்ளது. ஈரான் மீது புதிய தாக்குதல்களை தொடுப்பதா அல்லது பேச்சுவார்த்தை மூலம் ஒரு உடன்பாட்டை தொடர்வதா என்பதில் ஒன்றை அமெரிக்கா தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறினார். இந்த மோதல் மிக விரைவில் முடிவுக்கு வரக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்ற நேரம். நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் இப்பொழுது முதல் எங்களது வினா கணைகள் தொடர்கின்றன.

நேர்களை நாங்கள் கொண்டு வருகின்ற முதலாவது வினா, கனடாவில் இருக்கக்கூடிய மாகாணங்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான அடிப்படை சம்பளங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. கேள்வி என்னவென்றால், இன்றைய நாளில் பல மாகாணங்களில் அடிப்படை சம்பளங்களில் சிறிய உயர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அக்டோபர் 1st உலகளாவிய ரீதியில் பல்வேறு சிறப்புகள் வாய்ந்தது. உலக சிறுவர் தினம், உலக முதியோர் தினம், பல்வேறு விதமான உலக கோப்பி தினம், உலகத்தின் தாவர சைவ உணவு உண்போர் தினம் என்று பல சிறப்புகள் இன்று 1st இருக்கின்றது. கேள்வி என்னவென்றால், கனடாவில் மிக குறைந்த ஊதியத்தை கொண்டிருக்கக்கூடிய மாகாணம் எது? மிக குறைந்த அடிப்படை சம்பளத்தை கொண்டிருக்கக்கூடிய மாகாணம் எது என்பதுதான் எங்களது இன்றைய வினா. அந்த வினாவுக்கு 3 விடைகள் தர வேண்டும் தானே?

நேர்களை, கனடாவில் மிக குறைந்த அடிப்படை ஊதியத்தை கொண்டிருக்கக்கூடிய மாகாணம் எது என்பதற்கு நாங்கள் மூன்று விடைகள் தருகின்றோம். முதலாவது சஸ்கச்வான், இரண்டாவது நோவாஸ்கோசியா, மூன்றாவது அல்பர்ட்டா. கனடாவில் மிக குறைந்த அடிப்படை சம்பளத்தை, ஒரு மணி நேர அடிப்படை சம்பளத்தை கொண்டிருக்கக்கூடிய மாகாணம் எது? முதலாவது விடை சஸ்கச்வான், இரண்டாவது நோவாஸ்கோசியா, மூன்றாவது அல்பர்ட்டா. அழையுங்கள் 4164462 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து நேர்கள் விடைகளுடன் இணைந்திருக்கலாம்.

0: வாகனம் கிடைக்கதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்கதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
5: சிஎம்ஆர் தமிழ் நெக்ஸ்டியின் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வந்த முதலாவது வினா, நேர்களை முதலாவது வினா கேட்டிருந்தோம். கனடாவில் எந்த மாகாணத்தில் மிக குறைந்த ஊதிய குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்படுகின்றது என்று மூன்று விடைகள் கொண்டு வந்தோம் நேர்களை. முதலாவது சஸ்கட்சுவான், இரண்டாவது நோவா ஸ்கோசியா, மூன்றாவது அல்பர்ட்டா. இப்போது விடைகளுடன் வேகமாக இணைந்திருக்கின்றார்கள் நேர்கள். வணக்கம்.
6: வணக்கம்,
5: பஞ்சாட்சரம் வணக்கம். பாருங்கள்,
6: சம்பளம் கூட கொடுக்கல, ஒவ்வொரு வருஷம் கூடி இருக்கு, இது 8 வருஷமா இல்ல. இதுதான் இப்ப ட்ரம்ப் கூட சான்ஸ் கொடுக்கறதுக்கு நிக்கணும். நன்றி.
5: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் வெண்பா.
5: வெண்பா சொல்லுங்கள்.
7: அல்பர்ட்டா தான ரிச்சஸ்ட் ப்ராவின்ஸ். நான் கூடின சம்பளம் பிரிட்டிஷ் கொலம்பியால.
5: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். ஜெயா சொல்லுங்கள். அல்பர்ட்டா
8: என்ன?
5: அல்பர்ட்டா
8: குறைஞ்சி $15 கொடுக்கணும்.
5: அது அல்பர்ட்டாவா தான் இருக்கு.
8: இல்ல, நான் அங்க வரும்போது நான் போன வருஷம் கேள்விப்பட்டேன், 17 ரெண்டாவது இங்கே அலையங்கூட பக்கம் அந்த இடத்துல 15 ரொம்ப குறைவு தானே.
5: இன்னைக்கு ஒரு சின்ன சலரி கூடுது, ஒரு 5
8: 70% கூடுது பாத்துறேன். ஆனா காணாதுனாலும்
5: அது காணாது. ஆனா நாங்கள் 7-8 வருஷமே 2018 இருந்து கூட்டாம இருக்கிறோம். சாலரி ஒரு
8: நன்றி
5: ஜெயா நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த நேர்களை இணைத்துக் கொள்வோம். பல சுவாரஸ்யமாக இணைந்து கொள்வார்கள். ரமேஷ் வணக்கம்.
9: வணக்கம் ரமேஷ்.
5: ஓ வாங்க ரமேஷ்.
9: இது வந்து அல்பர்ட்டா தான்.
5: எல்லாருக்கும்
9: மழை
5: நினைச்சா
9: மடு நினைச்சா மடு எல்லாம் இருக்கு.
5: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம் வாசன், நான் மதன் அழைக்கின்றேன்.
5: மதன் வணக்கம்.
10: வணக்கம் வணக்கம். அல்பர்ட்டா தான் வாசன் அவர்கள் தான் குறைய காசு கொடுக்கிறார், அதான் அமெரிக்காவோட போய் சேருவோம் பாக்கிரம் போராட.
5: அமெரிக்காவில் சேரணிக்கணும்னா சம்பளத்தை உயர்த்தணும் என்ன?
6: சம்பளத்தை உயர்த்தினா தான் நிப்பினோம், உயர்த்தாமட்டா போயிருவினோம்.
5: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
11: வணக்கம். தேவகுமார்.
5: தேவகுமார் சொல்லுங்க.
11: இது அல்பர்ட்டா தான் குறைந்த சம்பளத்துல இப்ப இருக்குது. எல்லா எல்லாருக்கும் மறுபடியும் வேணுமென்றது பாப்போம் பாப்போம் நடக்க போகுது. நன்றி
5: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
6: அங்க வந்து நாளுக்கு தான் பாப்பினேன், நாளுக்கு ஒவ்வொரு நாளையும் பாப்பினேன் சொல்லி. இங்க வந்து என்னன்னு சொன்னா அவங்க வேலை நாங்க வந்து நான் கேஸ்ல வேலை செய்யறேன்னே, அப்ப நாங்கள் பேரோடல இவர் நாப்பா கிட்ட வருவோம்னா அவர் நாங்க அடுத்த நாள் ஒரு மணிக்கு முடிச்சு முந்தி ஓவர் டைம் பெற போதும்னு
5: சொன்னா
6: அந்த விளையாட்டு இங்கே சேர்ந்தாங்க. ஆனா அங்க வந்து அப்படி இல்லை, அது செய்திருந்தா அவருக்கு ஓவர் டைம் கொடுத்தே ஆகணும். நீங்க
5: சங்கர் வணக்கம். நிலம் நன்றி. சம்பளத்தை பற்றி கதைச்சாதான் ஓடி அறிவீங்கள் என்ன?
12: கட்டாயம் நிலைமை அதுதான் முதல், அதுக்கு பிறகுதான் இதையும் பற்றி யோசிக்கலாம்.
5: உண்மைதான்.
12: வாழ்க்கை ஒரு போக்குக்கு இப்ப இந்த 30 ரூபா கூடனாலும் காணாது. அல்பர்ட் அதானே, ஆனா அல்பர்டால ஒரு நன்மை என்ன, டேக்ஸ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாம் லோ பண்ணா அங்கத்து சம்பளத்துக்கு அவங்க லைஃபுக்கு நல்ல. எங்களுக்கு இங்கே இப்படித்தான் கூட்டினாலும் எங்களை டொரண்டோ எங்க லைஃபுக்கு காணாதீங்க.
5: ஓ நீங்க அப்படி சொல்றீங்க என்ன?
12: ஆனா இங்க எல்லாத்தையும் இல்ல, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் தண்ணி பில் எல்லாம் ஹையிலான நினைக்குது.
5: மூர்த்தி சொல்லுங்க. என்பது மிக சரியான விட, அல்பர்ட்டாவில் தான் மிக குறைந்த ஊதியம் வழங்கப்படுகின்றது. மிக கூடுதலான ஊதியம் வழங்கப்படுகின்ற மாநிலம் என்ற பெருமை பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்கு இருக்கின்றது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 18.25 டாலர்கள் வழங்கப்படுகின்றது. அக்டோபர் 1, 2026 முதல் ஒன்டாரியோவில் 17.95 டாலர்கள் ஊதியமாக வழங்கப்பட இருக்கின்றது. பொதுவாக ஒரு வாரத்துக்கு 40 முதல் 44 மணி நேரம் வரை சாதாரண வேலை நேரமாக கருதப்படும். நிர்ணயிக்கப்பட்ட வாராந்திர வேலை நேரத்தை தாண்டி வேலை செய்யும் போது சாதாரண ஊதியத்தைப் போல 1.5 மடங்கு ஓவர்டைம் ஊதியமாக வழங்க வேண்டும். தொடர்ந்து 5 மணி நேரம் வேலை செய்த பிறகு குறைந்தபட்சம் 30 நிமிடங்கள் தடையற்ற உணவு அல்லது ஓய்வு இடைவேளை வழங்கப்பட வேண்டும். இது பொதுவாக இருக்கக்கூடிய முறை. ஒரு நாளில் 8 மணி நேரம் அல்லது வாரத்தில் 40 மணி நேரத்துக்கு மேல் வேலை செய்தால் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஓவர்டைம். ஒன்டாரியோவில் 44 மணி நேரத்துக்கு மேல் ஓவர்டைம் வாரத்தில். அல்பர்ட்டாவில் வாரத்தின் 44 மணி நேரத்துக்கு மேல், நோவாஸ்கோசியாவில் 48 மணி நேரத்துக்கு மேல் ஓவர் டைம் வழங்கப்படுகின்றது. இவ்வாறு இருக்கின்ற இந்த வேளையில் தான் இன்றைய நாளில் குறிப்பாக 2026 அக்டோபர் 1 முதல் ஒன்டாரியோ சம்பளத்தை உயர்த்தியிருக்கின்றது. அதேபோல் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட், நோவாஸ்கோசியா, மெனிடோஃபா, சஸ்கட்வான் ஆகிய மாகாணங்கள் தங்களது சம்பள உயர்வுகளை இன்றைய நாளிலிருந்து அறிவித்திருக்கின்றன. பொதுவாக அக்டோபர் 1 தான் சம்பள உயர்வுகள் அறிவிக்கப்படும். அக்டோபர் 1 இந்த சம்பள உயர்வுகள் பொதுவாக அனைத்து மாகாணங்களிலும் அறிவிக்கப்படும். இந்த 5 மாகாணங்களும் இந்த வருடம் தங்களது சம்பளத்தை, அடிப்படை சம்பளத்தை, ஒன்டாரியோ, பிரின்ஸ் எட்வர்ட், நோவாஸ்கோசியா, மென்டோஃபா, சஸ்கட்வான் ஆகியன உயர்த்தி இருக்கின்றன. அந்த விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சம்பளம் தொடர்பான பல்வேறு விடயங்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிகள்.
13: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
5: மன்னவன் வந்தானடி திரைப்படத்திலிருந்து சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் என்ற அந்த பாடலை விரும்பி கேட்டார்கள் எஸ் பி சரண், மூர்த்தி, சிவலிங்கம், வெண்பா மற்றும் காசிநாதன் ஆகியோர்.

நேர்களை, இந்த வேளையில் மற்றொரு வினாவுடன் நாம் இணைந்திருக்கப் போகின்றோம். இலங்கையில் தற்போது சிறுவர் தொடர்பான விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் யார்? இலங்கையில் தற்போது சிறுவர் தொடர்பான விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் யார்? இன்று சர்வதேச சிறுவர் நாள். அதேபோல் சர்வதேச சிரேஷ்ட பிரஜைகள் தினம் என்று பல்வேறு தினங்கள் கொண்டாடப்படுகின்றன. இந்த வேளையிலே சிறுவர்கள் தொடர்பான விடயங்களுக்கு பொறுப்பாக சிறுவர் நன்னடத்தை அமைச்சு பொதுவாக பொறுப்பாக இருக்கும் என்ற வகையில் தற்போது இலங்கையில் சிறுவர் விவகார அமைச்சராக இருப்பவர் யார்? மூன்று விடைகள் தருவோம். அந்த விடைகளிலிருந்து நீங்கள் கண்டறிய வேண்டும். முதலாவது உபாலி பன்னிலகே. உபாலி பன்னிலகே முதலாவது விடை. இரண்டாவது சரோஜா போல்ராஜ். இரண்டாவது விடை சரோஜா போல்ராஜ். மூன்றாவது நலிந்த ஜெயதிச. மூன்றாவது விடை நலிந்த ஜெயதிச. அழையுங்கள், பார்க்கலாம். 4164462 22 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து நேர்கள் விடைகளுடன் இணைந்திருக்கலாம்.

0: நேர்களை நாங்கள் ஒரு வினாவுடன் இணைந்திருந்தோம். இலங்கையில் சிறுவர் உரிமைகள், சிறுவர் நலன்கள் தொடர்பான துறைகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் யார் என்று கேட்டிருந்தோம். அதற்கு மூன்று விடைகள் தந்தோம் நேர்களே. முதலாவது விடை தந்தோம், உபாலி பனிலகே. முதலாவது விடை கௌரவ உபாலி பனிலகே. இரண்டாவது விடை கௌரவ சரோஜா போல்ராஜ். மூன்றாவது விடை கௌரவ நலிந்த ஜெயதிசர். கௌரவன்று தொடங்கிட்டு நான் இப்போ மூன்று பேருக்கும் சொல்லணும். பிறகு ஒரு ஆளுக்கு சொல்லாவிட்டால் இவர் தான் அவர் என்று கண்டுபிடிச்சிருவீங்கள். அதுக்காகத்தான் இப்பொழுது விடைகளுடன் நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள்.
1: சரோஜா போல்ராஜ்.
0: ஆ,
1: மற்றவர் சுகாதார அமைச்சர் நலிந்த.
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் சந்திரன்.
0: சந்திரன் சொல்லுங்கள். டோன்ட் மில் சந்திரன் சொல்லுங்கள்.
2: இது சரோஜா போல்ராஜன். ஆனால் இவ்வாறு பிரதி அமைச்சராக இருக்கிறது டாக்டர் நாமல் சிவசேனா. அவர் வந்து பிரதி அமைச்சராக இருக்கிறார்.
0: சரி,
2: நன்றி நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் வாசன். இது பஞ்சாட்சனம்.
0: சொல்லுங்கள் பஞ்சாட்சனம்.
3: அதுக்கு முதல் பதிலுக்கு முதல் ஒரு 6 மணிலிருந்து 7 மணி உங்களை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்திய இலங்கை அரசியல் சகலதும் அலசி ஆராய்ஞ்சி செய்வேன். அப்ப இன்னைக்கு நீங்கள் இந்த 70-90 கோல் வச்சு இந்த அக்கிய தேச கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, லங்கா சமசமாஜ கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி போ நடந்தறியல
0: இன்றைக்கு.
3: மற்ற அதே சமயம் அதே தான் காங்கிரஸுக்கு வந்து இருக்கு இந்தியாவில்.
0: அதே நிலை காங்கிரசுக்கு.
3: காங்கிரஸுக்கு வந்து கிட்டத்தட்ட
0: எத்தனை வீர தீர செயல் எல்லாம் செய்திச்சுன்னு
3: ஓட்டோ உள்ள
0: பழைய கதைகளை எல்லாம் கேட்க ஒரு ஆர்வமா இருக்குது. என்ன எனக்கு
3: லால்
0: பகதூர் சாஸ்திரி
3: இங்க வாழ நான் மற்ற குறைவா சொல்ல இங்க வாழ கனவு கன விஷயங்கள் தெரியாது.
0: கட்டாயம் கேள்விப்பட்டிருப்பினும் அதை சொல்லேக்க இதுவா இதுவான்னு மனம் ஓடி வந்த அது அது வெற்றி தான். இப்ப லால் பகதூர் சாஸ்திரி க்கு பிறகு இந்திரா காந்தி வந்தார், நேருவுக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி வந்தார். லால் பகதூர் சாஸ்திரி இறந்தா பிறகு இந்திரா காந்தி வரைக்க அவருக்கும் மொராஜி தேசாய்க்கும் இடையில போட்டி வந்து இப்படியான விஷயங்கள் தெரிஞ்சாலே அது கேட்டுக்கொண்டு கேட்க நல்லா இருக்கும்.
3: அதே சமயம் உங்கள் கேள்விக்கு மாத்ரா மாவட்டத்திலே முதல் முதலாக ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமைக்குரிய ஒரு இந்த பெண்மணி தான் இந்த திருமதி சரோஜா சாவித்ரி போல்ராஜ்.
0: நன்றி. நான் அதுக்காக தான் இந்த வினாவை கொண்டேன். அதை நீங்க சரியா கச்சா பண்ணிட்டீங்க.
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் நடத்தினர் வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா.
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
4: இது சரோஜா சாவித்ரி போல்ராஜ். அவர் மாத்திரை மாவட்டத்தை
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் சொல்லுங்கள்.
5: இது இந்த சரோஜா போல்ராஜ் தான். ஸோ அவங்க உமனுக்கும் சேர்த்தா இருக்கேன். பெண்களுக்கும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் சரியான தேர்வு தான். ஏன்னா அவங்க தான் அந்த மென்மையை புரிஞ்சுப்பாங்க. ஸோ அது மாதிரி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அது மாதிரி லால் பகதூர் சாஸ்திரி சாவலும் இன்னும் மர்மம் இருந்துட்டு தான் இருக்கு.
0: அதுதான் டாஸ்க். அது கேட்டீங்களா அந்த தொடர், நாங்கள் சொன்ன தொடர் கேட்டீங்க. டாஸ்கண்டில் அவர் அந்த ஒப்பந்தத்தை செய்து போட்டு வெளிக்கிட முதல் அவர் இறக்குறார். அதனால தான் இன்றைக்கு வரையும் லால் பகதூர் சாஸ்திரி தொடர்பான மர்மங்கள் துளங்காமல் இருக்குது.
5: நிறைய மர்மங்கள் இருக்கு அப்படியே.
0: அது கணவர் சுபாஷ் சந்திர போஸ் நிறைய பெற்ற மர்மங்கள் இன்னும் துளங்கவில்லை தான். இந்தியாவே ஒரு மர்மம் என்று தான் சொல்கிறார்கள் ரமேஷ். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் நந்தியா.
0: யா சொல்லுங்கள்.
6: சரோஜா சாஸ்திரி போல்ராஜ் தான். அவங்க ஒரு ஆசிரியர்.
0: விளங்கல என்ன?
6: அவங்க ஒரு ஆசிரியரா
0: இருக்கிறாங்க.
6: நல்ல பொறுப்பு கொடுத்துருக்காங்க. சரியான
0: ரெண்டு வார்த்தை கதைக்கணும் அப்படிஜே. அப்படியே மட்டும் சொல்லிட்டு போ, விட மாட்டோம் உங்களை. உங்களுக்கு அப்படியே குடஞ்செடுப்பம் கதைக்க வேணும்ன்றதுக்காக நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் பாசன். நான் மதன் கழிக்கின்றேன்.
0: மதன் சொல்லுங்கள். மதன் பாட்டை கேட்டு போயிடுவீங்க. உங்களோட பாட்டுக்கு ஊர் முழுக்க வாக்களிக்க நீங்கள் மட்டும் மௌனமா இருந்து பாட்டை கேப்பீங்க என்ன?
8: மௌனமேந்து பாட்டு கேட்டாதான் அதுல
0: ரசனை
8: இருக்கும். மலையோரம் வீசும் மனதோடு பேசும் காடு. சரோஜா சாமானிக்கா சரோஜா.
0: நன்றி. நிகழ்ச்சி நடத்தினர் வணக்கம்.
9: சரோஜா போல்தே ராஜ்.
0: சரோஜா சாவித்ரி போல் ராஜ். மூத்தையும் தனியா விடையோட போகக்கூடா இனிமேல். ரெண்டு கதை சொல்ல
10: சாப்பாட்டுக்கு
0: எங்கட நிகழ்ச்சி என்ன?
10: இல்ல இல்ல சாப்பிட்டுக்கிட்டே நீச்சு.
0: நன்றி நன்றி. ஆமாம், சரோஜா சாவித்ரி போல் ராஜ் என்பது மிகச்சரியான விடை. விடைகளுடன் நிறைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்னும் வினாக்கள் வரும். நித்திரைக்கு போயிடாயங்க.
11: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111 6473278111 சகாஜா. தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது newhomecenter.com அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர். ஜெய்பிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.

0: நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் நில் பதில் சொல் நிகழ்ச்சி. நேர்களை இந்த வேளையில் ஒரு வினாவுடன் இணைந்திருக்க போகின்றோம், கவனமாக கேளுங்கள். இப்பொழுது ஒரு ஆப்பிரிக்க நாட்டில் ஒரு பெண் முதல் தடவையாக அந்த நாட்டின் முதலாவது பெண் பிரதம மந்திரி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். பொதுவாக ஆப்பிரிக்க நாடுகளில் பெண்கள் அரசாள்வது மிக மிக அருமை, விரல் விட்ட நிலா என்ற வகையில் இப்போது முதலாவது பெண் பிரதமராக ஆப்பிரிக்க நாடொன்றில் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இன்றைய நாளில் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து அவர் முதலாவது பெண் பிரதமர் என்ற பெருமையுடன் இப்போது பிரதமராக அரசகட்டில் ஏறியிருக்கின்றார் என்ற வகையிலே ஆப்பிரிக்க நாட்டின் முதலாவது பெண் பிரதமராக எந்த நாட்டைச் சேர்ந்தவர் இப்போது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்? ஆப்பிரிக்க நாட்டில் உள்ள ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள ஒரு நாட்டில் முதலாவது பெண் பிரதமர் என்ற பெருமையுடன் ஒருவர் அரசு கட்டில் ஏறியிருக்கிறார், அவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? மூன்று விடைகளுடன் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். முதலாவது டியூனிஷியா, இரண்டாவது அல்ஜீரியா, மூன்றாவது மொரோக்கோ. முதலாவது டியூனிஷியா, இரண்டாவது அல்ஜீரியா, மூன்றாவது மொரோக்கோ. அலையுங்கள் நேர்களே. 4 1 6 6 4 4 6 2 2 நேர்களே, இந்த வினாவுடன் பிரயோகங்களுக்கு வினாக்களுக்கு இடம்பெறாது. உங்களுக்கு மேலதிகமாக தேடலுக்கு ஒரு பாட்டு போடப்படுறோம், அதுக்குள்ளே நீங்கள் தேட வேணும், தேடிக்கொண்டு வாருங்கள். அதுக்காக இன்னும் இரண்டு வினாக்களை மேலதிகமாக தேட இருக்கின்றேன். இந்த டுபாயிலிருந்து ஸ்டேல் சென்ற அந்த கத்தி குத்துக்கு இலக்கான விமானி எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள், அவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இதேபோல் ஆப்பிரிக்க நாடொன்றில் இன்றைய தினம் ஒரு ஹெலிகாப்டர் விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. அதில் முக்கியமான ஒரு வர்த்தக பிரமுகர் உட்பட 6 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். எந்த நாட்டில் அந்த ஹெலிகாப்டர் விபத்து ஏற்பட்டிருக்கின்றது? இன்னொரு வினா, தமிழகத்தின் மூத்தோர் நலத்துறை அமைச்சுக்கு பொறுப்பாக இருப்பவர் யார்? தமிழகத்தின் மூத்தோர் நலத்துறை அமைச்சுக்கு பொறுப்பாக இருப்பவர் யார்? கஷ்டமாக இருக்கோ கணக்கேள்வியல் கேட்டுட்ட முடிந்தால் சொல்லுங்கள், அது கட்டாயக்கு வினா இல்லை. வினா உண்மையில் ஆப்பிரிக்க நாட்டில் இன்றைய நாளில் புதிய பெண் பிரதமர் ஒருவர் அந்த நாட்டின் முதல் பெண் பிரதமராக பதவியேற்கின்றார். அந்த நாடு எது? டியூனிஷியாவா, அல்ஜீரியாவா, மொரோக்கோவா? அதான் வினா. மேலதிகமாக வினாக்கள் 3 கொண்டு வந்தோம். துபாயிலிருந்து ஸ்ரேல் சென்ற விமானத்தை கத்தி குத்துக்கு இலக்காகி அந்த விமான பயணிகள் 174 பேரை காப்பாற்றிய விமானிக்கு இப்போது உலகம் முழுவதும் பாராட்டு கிடைக்கின்றது. அமெரிக்க அதிபர் கூட பாராட்டியிருக்கின்றார். அவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? அது செய்தியில் காது கேட்டிருப்பியல், காதில் விழுந்திருக்கும், சிஎம்ஆர் செய்திகள் கேட்டிருந்தார். இரண்டாவது இன்னொரு வினா கொண்டு வருகின்றோம். இன்றைய நாளில் ஆப்பிரிக்க நாட்டில் இன்னொரு நாட்டில் ஹெலிகாப்டர் விபத்தில் 6 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், ஒரு வர்த்தக பிரமுகர் உட்பட. மூன்றாவது, தமிழகத்தின் மூத்தோர் நலத்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் யார்? முடிந்தால் சொல்லுங்கள், இல்லாவிட்டால் அது கட்டாயமில்லை. அலையுங்கள். 4 1 6 6 4 4 6 2 2 2 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து நேர்கள் விடைகளுடன் இணைந்திருக்கலாம். நீங்கள் தேடலுக்காக உங்களுக்கு சரியான அளவு நேரம் தருவதற்காக பாடல் ஒன்று இடம்பெறும்.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383
2: சுகந்தன், 416-540-6269
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
0: நேர்களே, இந்த பாடல் பவான், எஸ்பி சரண், சத்யா, ஸ்ரீராம், சுதா, மூர்த்தி, நிஷா, நோர்வேஜியா, இதயன், டொன்மில் சந்திரன், மதி, கேரளாவிலிருந்து ரவிசங்கர் மற்றும் தேவதாஸ், காசிநாதன், சென்னை நிர்மலா ஆகியோர் விருப்பத்தில்

0: அந்த பாடல் ஒழித்து வைந்த நேரம் சரியாக 8:49.
1: For all your insurance need, அலையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
2: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
1: மேலதிக விவரங்களுக்கு அலையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407, GT Brokers.ca.

0: நேர்களை, நாங்கள் ஒரு வினாவுடன் நிறைந்திருந்தோம். என்ன வினாவென்றால், தென் ஆப்பிரிக்க கண்டத்தில் இன்றைய நாளிலே ஒரு நாட்டில் முதலாவது பெண் பிரதமராக ஒருவர் தெரிவு செய்யப்பட்டு அரியணை ஏறுகின்றார். எந்த நாட்டை சேர்ந்தவர்? டியூனீஷியா, அல்ஜீரியா, மொரோக்கோ. இப்போது விடைகளை தேடி, அதை விட நாங்கள் மூன்று வினாக்கள் மேலதிகமாக கேட்டிருந்தோம். அது கொஞ்சம் நீங்கள் கட்டாயம் அதற்கு விடை சொல்ல வேண்டும் என்பதல்ல, முடிந்தால் நீங்கள் சொல்லலாம். முதலாவது வினா கேட்டிருந்தோம், அண்மையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய அந்த விமான, துபாய் மற்றும் சவுதி விமான பறப்பு, அந்த பறப்பிலே விமானத்தை காப்பாற்றிய பிரதான விமானி எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? அவர் தான் காப்பாற்றியிருந்தார். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்பது முதலாவது வினா, நாங்கள் கொண்டு வந்த மேலதிக வினா. இரண்டாவது, ஆப்பிரிக்க நாடொன்றில் ஹெலிகாப்டர் விபத்து ஏற்பட்டது, 6 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், ஒரு பிரபல வர்த்தகர் உட்பட. அது எந்த நாட்டில் இன்றைய நாளில் ஏற்பட்டது? மூன்றாவது, இதெல்லாம் வினாவாக கொண்டு வருவதற்காக தெரிவு செய்திருந்தேன், ஆனால் நேர காலம் போதாமையினால் முழுமையாக எல்லா வினாக்களையும் கேட்க முடியவில்லை. அப்புறம் போட்டு பார்ப்போம் என்று கேட்கிறேன், முடிந்தால் சொல்லி பாருங்கள். மூன்றாவது, தமிழக முதியோர் நலத்துறை அமைச்சராக, சமூக வலுவூட்டல், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர் நலத்துறை அமைச்சராக இருப்பவர் யார்? இவைதான் நாங்கள் கொண்டு வருகின்ற வினாக்கள். நீங்கள் விடைகளுடன் இணைந்திருக்கின்ற நேர்களை நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: சந்திரன்
0: பாருங்கள்.
1: ஓ, இது மொரோக்கோ.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்
0: சாரா, சொல்லுங்கள்.
2: மொரோக்கோ நாட்டில் ஒரு பெண் பிரதமர் முதல் முதலாக ஃபாத்திமா ஜஹ்ராண்டு. அடுத்து அந்த ஃப்ளைட்டில் அந்த விமானத்தில் போனவர், அதை காப்பாற்றியவர் இந்தியன் விமானி, மற்றவர் ஒமானை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன். மற்ற இரண்டுக்கும் பதில் தெரியாத, தேடுறதுக்குரிய சக்தியில் பசிக்குது.
0: நீங்க பசியில இருக்கிற மாதிரி தெரியல, சாப்பிட்டு வயிறு முட்டை இருக்கிற மாதிரி தான் சாராட கதை இருக்குது. போய் சொல்ல
2: சாப்பாட்டை முன்னுக்கு வச்சுட்டு தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு சாப்பிடணும். அந்த பசி மயக்கத்துல
0: உண்ட காலையில கதைக்கிற மாதிரி இருக்கு, பரவாயில்லை, சாப்பிடுங்க. நன்றி சார்.
2: நன்றி, நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம் பாசன், நான் பஞ்சாட்சரம்.
0: பஞ்சாட்சரம் பாருங்கள், நீங்கெல்லாம் வரணும், வாங்க.
3: மொரோக்கோ அந்த பெண் பிரதமர் ஃபாத்திமா எஸ்ஸாரா எல் மன்சூரி. ரெண்டாவது, இந்திய பைலட் ஸ்மித் பச்சார், குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர். அடுத்தது ஹெலிகாப்டர் நேற்று நடந்தது கேள்விப்பட்டாங்க, சிம்பாப்வே, 6 பேர் சேர்த்தது நீங்க சொன்னீங்க. தமிழ்நாட்டில் முதியோர் நலத்துறை அமைச்சர் வந்து ராஜபாளையம் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு திருமதி கே ஜெகதீஸ்வரி. அப்ப நாளைக்கு சொல்லி போட்டேன், கஷ்டமான படிச்ச
0: வச்சுட்டீங்க. நீங்கள் கடைசியா சொன்னது திரும்ப பாருங்க, முதியோர்
3: ராஜபாளையம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி கே ஜெகதீஸ்வரி என்றுதான். எப்படி என்றா நீங்க பாருங்க, சரியா சொல்லுங்க.
0: சிறுவருக்கு சொன்னீங்களா, முதியோருக்கு சொன்னீங்க?
3: முதியோர் தான் கேட்டீங்க. முதியோர் நலத்துறை அமைச்சர்.
0: பார்ப்போம், நன்றி. என்ன சொல்லுங்க, தேடலுக்காக தான் இந்த கேள்வி கேட்டது. என்ன கேள்வி? தேடிக்க தான் நிச்சயமா எங்களுக்கு தெளிவு பிறக்கும். அதுக்காக நன்றி, நன்றி, அதை சரியா செய்தீர்கள், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
4: வணக்கம் பவான்.
0: பவான், என்ன ஊரே ஊரே சேர்ந்து வாக்களிச்சு பாடல ரசிக்குது, நீங்கள் எங்க போய்
4: என்ன
0: விடை சொல்லுங்க?
4: இவ்விட வந்து அந்த வளர்ந்து இந்தியன், மற்றது மொரோக்கோ,
0: மற்ற அவ்வளா. நிகழ்ச்சி நடத்தினீர். வணக்கம்.
5: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள்.
5: மொரோக்கோவா சேர்ந்த பாத்திமா மன்சூரி, மற்றது இந்தியன் பைலட், மற்ற சிம்பாவே இந்த ஹெலிகாப்டர், மற்றது விஜய் தான் அமைச்சராக இருக்கிறார்.
0: அதுதான் வெண்பா. நன்றி.
5: நன்றி.
0: நன்றி வெண்பா. நிகழ்ச்சி நடத்தினீர். வணக்கம்.
6: வணக்கம்.
0: ஓ ஜெய நினைக்கிறேன்.

0: மற்றது மூத்தோர் இது வந்து ஜோசப் விஜய். மற்றபடி ஒன்றும் இல்லை, அடுத்த இதுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: மிக்க நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் வாசன்.
1: இதே சொல்லுங்கள்.
3: ஓ, கட்டுக்கொள்றது இருந்துச்சு. மொரோக்கோ அவ அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியன் பைலட்
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் வாசன். பீம்சிங்.
1: பீம்சிங் வாங்கோ.
4: படிச்சவன்
1: மொரோக்கோ. நன்றி நன்றி பீம் சிங். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் சார்.
1: சிவலிங்கம் சொல்லுங்கள்.
5: மொரோக்கோ இந்தியன்
1: சார். நன்றி நன்றி. ஆமாம், நேர்களை சரியான விடை தந்தீர்கள். முதலாவது விடை மொரோக்கோ. இன்னொரு நேர் வணக்கம்.
6: வணக்கம்
1: நிலம். ராஜா சொல்லுங்கள். ராஜா சொல்லுங்கள். வண நிலம். மொரோக்கோ ஜிம்பாவில அந்த விபத்து, அதே போல் இந்திய பைலட் தான் அந்த பிரதான விமானி. மூன்றாவது முதியோர் நலத்துறை அமைச்சர் ஜோசப் விஜய். ஜெகதீஸ்வரி சிறுவர் நலத்துறை அமைச்சர் எஸ் பி சரண். கேட்டுக்கொள்ளுங்கள். அதான் நான் திரும்ப உங்கள்கிட்ட கேட்டினான். அதே போல் இலங்கையில் முதியோர் நலத்துறை அமைச்சராக இருப்பவர். நாங்கள் இப்போது சிறுவர் அமைச்சராக போல்ராஜ், சாவித்ரி போல்ராஜ் இருப்பது போல, இலங்கையில் முதியோருக்கான நலத்துறை அமைச்சராக தற்போது இருப்பவர் உபாலி பன்னிலகி. அதுவும் விடையாக கொண்டு வந்தோம். விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். பஞ்சாட்சரம், வெண்பாஜ், நோர்வேஜியா, ரமேஷ், மதன், தேவகுமார், டொன்மில், சந்திரன், சங்கர், மூர்த்தி, சிவலிங்கம், சாரா, பவான், இதயன், தவம், ராஜா, அத்தனை பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நேர்களை இந்த வேளையில் சாரா, தேவகுமார், நிஷா, ஸ்ரீராம், சுதா, ஜெயா, சிவலிங்கம், இதயன், டொன்மில், சந்திரன், ரவிசங்கர், தேவதாஸ் ஆகியோர் விருப்பத்தில் அடுத்த பாடல் ஒலிக்கும். கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நன்றி வணக்கம் நேர்களே.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலக தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-ல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: புதிய
5: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
6: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 carat 1 gram நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 carat 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5% இருந்து.
7: துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
8: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266.
7: ஜீவா Jewelers.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதா? நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1,000,000 வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
4: நாள் முழுவதும் முளைத்து கிழைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture, தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture, 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600, 416-759-2600.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000 GTA credit.
7: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
7: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
8: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே, உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே, உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
1: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
2: கற்பிக்கப்படுகின்றன. 3964 416-396-3344 talentaacademy.ca.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணன் கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும். பூ

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
4: என்ன யோசின?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது
8: 416-994-3861.
9: ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்று உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்று உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒளிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒளிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒளிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா.
2: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவற விடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.

அழிஞ்சு கிளையே பவள கொடியே குலுங்கி வரும் இடையில் கூறலும் சடையில் மயக்கும் மலர் கொடி மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம் பூதானோ நடை தேர்தானோ சலங்கைகள்

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க கூடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் துள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சள் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுடோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: இருபத்தி நான்கு மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
1: 416-834-2266.
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்,
1: நகைக்கான கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
2: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: உருளைத்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
1: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
0: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
3: ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டிகுழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டிகுழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 to 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
3: Everything okay, no problem இருந்துச்சு. நம்ம
4: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
5: The customer you're trying to reach is not available.
2: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
3: உங்களுக்கு
6: சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் 1600 மிட்லன் அவென்யூ யூனிட் 2 ஸ்கார்போரோ 416-759-2600 416-759-2600.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்க குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்தே எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறுதான். நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249 குருநாதன் தேவராஜன்.
1: அனைவருக்குமான
3: ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA credit.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றி, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றி, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661.
3: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
4: Everlasting Travels and Tours.
3: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
1: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
3: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
1: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
3: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
1: 416-723-7387.
3: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
1: உத்தரவாதம் வழங்கப்படும்.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
5: Franklin Law Firm, ரவி நடராஜா.
6: Working for you.
4: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
7: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்றாரிய பாடத்திட்டத்துக்கு அமைய
8: கற்பிக்கப்படுகின்றன. 3-3-4-4 talentaacademy.ca.
9: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
10: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1,200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay? No problem and dinam.
4: Bar kalam closing da adikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
5: Last minute left. Closing day, the brothers, Chellathuk, thanks.
4: Chellam illa da, Selvam.
5: Chari, chari.
8: Tamilan endru sollada, thalidum irundilada, tharaniyai ini vellada.
7: Thirukkural, eeradiyal, ulagalandha, deiva pulavanin kural kelpom.
9: அதிகாரம் 41. கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டிகுழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டிகுழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

பூவை பறிக்கும் போது அதில் ஈரம் உன் காதல், வாழை எடுக்கும் போது அதில் வீரம் உன் காதல்.

0: இணைய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
1: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
2: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷன், இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
1: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407, gtbrokers.ca.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டியோட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
5: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 to 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்கரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. 416-489-2000. GTA credit.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்கட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதா. நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன். சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111. 6473278111. சகாஜா.
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
5: என்ன யோசினை?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடகு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
9: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
10: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 41. கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: இனிய காலை நேர வணக்கத்துடன் சீமா தமிழேஷ்டியின் அழகிய காலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: இன்று அக்டோபர் மாதம் 2 வெள்ளிக்கிழமை, நேரம் காலை 9 மணி.
1: கனடாவின் முதல் எச்டி, இது தமிழ் எச்டி.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
2: இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா உட்பட்ட பிரதிநிதிகள் நேற்று இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றனர். மகாத்மா காந்தியடிகள் காட்டிய அறவழியில் வெற்றி பயணத்தை தொடர இருப்பதாக தமிழக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். மில்வாக்கியில் இடம்பெற்ற G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தின் நிறைவின் போது கனடாவுடனான தீர்க்கப்படாத சிக்கல்களை தீர்ப்பது மிகவும் கடினமாக இருப்பதாக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கீர் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது புதிய தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடும் என்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்திருக்கின்ற நிலையில் அமெரிக்க ராணுவம் மத்திய கிழக்குக்கு 3வது விமானம் தாங்கி கப்பல் படைப்பிரிவை அனுப்ப இருக்கின்றது. தியாகதீபம் திலீபனின் சிலை அகற்றப்பட்டமையை கண்டித்தும் அந்த சிலையை மீள அந்த இடத்தில் வைக்குமாறு வலியுறுத்தியும் யாழ் நல்லூரில் திலீபனின் நினைவாலயத்துக்கு முன்பாக இடம்பெற்று வந்த அமைதிவழி போராட்டம் இன்று மாலையுடன் தற்காலிகமாக நிறைவுக்கு வந்துள்ளது. யாழ் நல்லூரில் உள்ள தியாகதீபம் திலீபனின் நினைவாலயத்திலிருந்து தியாகி திலீபனின் சிலை அகற்றப்பட்டமைக்கு யாழ் மாவட்ட சர்வமத பேரவை தனது வன்மையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு உத்தியோகத்தர் மீது ஊடகவியலாளர் ஒருவரால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்தை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இது தொடர்பில் சுயாதீனமான விசாரணை ஒன்றை நடத்தி உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிரா அபேவர்தன வலியுறுத்தியிருக்கின்றார். நாமல் ராஜபக்ச, ஷிராந்தி ராஜபக்ச உட்பட்ட ராஜபக்ச குடும்பத்தினருக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உட்பட்ட அரசியல் தரப்பினருக்கும் எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் எந்தவித பாகுபாடுமின்றி சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று ஜனபலய அமைப்பின் செயற்குழு உறுப்பினர் விதர்ஷன கன்னங்கர வலியுறுத்தியிருக்கின்றார். எத்திஹாட் ஏர்வைஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த 6 பயிற்சி மற்றும் பரீட்சாத்த விமானிகளுக்காக விஷேட ஏர்பஸ் A330 லைன் ஃபிளையிங் அண்டர் சூப்பர்விஷன் பயிற்சி திட்டத்தை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வெற்றிகரமாக முன்னெடுத்திருக்கின்றது. அரசு பேருந்துகளில் கட்டணமில்லாத வெற்றி பயண விரிவாக்க திட்டத்தை சென்னை காஞ்சிபுரம் இடையிலான பேருந்து சேவையில் முதலமைச்சர் விஜய் இன்று ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு டெல்லியில் உள்ள காந்தி நினைவிடத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு, துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தியிருக்கின்றனர். இருமொழிக் கொள்கை என்பது தமிழகத்தின் உயிர்கொள்கை, அதில் விளையாட வேண்டாம் என்று திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஸ்டெல்கோவின் அமெரிக்க தாய் நிறுவனத்தின் தலைவர் ஹாமில்டன் ஆலையில் செயற்பாடுகளை முடக்குவதற்கும் ஊழியர்களை பணிநீக்கம் செய்வதற்கும் தனக்கு உரிமை இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக அந்த நிறுவனத்திற்கு எதிராக தனது அரசாங்கம் தங்களிடம் உள்ள அனைத்து அதிகாரங்களையும் பயன்படுத்தும் என்று பிரதமர் மாகானி தெரிவித்துள்ளார். மில்வாக்கியில் நடைபெற்ற G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தின் போது அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கீருடன் சர்வதேச வர்த்தக அமைச்சர் மனிந்த சித்து தனியாக கலந்துரையாடலை மேற்கொண்டதாக சித்துவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மதம், இனம் மற்றும் பரம்பரை காரணமாக

0: பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கீர் தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் தீர்க்கப்படாத சில விவகாரங்கள் குறித்து இரண்டு தரப்பினரும் தொடர்ந்தும் பணியாற்றி வருவதனால் ஒப்பந்தம் உடனடியாக கையெழுத்தாகாது என்று அவர் கூறியிருக்கின்றார். இஸ்லாத்தின் இரண்டாவது புனித நகரமான மதீனாவை தாக்கியதாக யமனை தளமாக கொண்ட ஈரான் ஆதரவு ஹூத்தி அமைப்பு மீது சவுதி அரேபியா குற்றம் சாட்டியுள்ளது.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
2: மனத்தியால செய்திகளைத் தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 12 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 24 °C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 7 °C, நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 18 °C, நாளைய மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 20 °C, வரும் திங்கட்கிழமை 16 °C காணப்படுகின்றது. இன்றைய காலை பொழுது மழை பொழிவதற்கான சாத்திய கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
5: 96 99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
4: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சியம்மா தமிழ் எஸ்டியில் 10 மணி வரை நீங்கள் தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு வந்து புது பாட புது திரைப்படங்களுடைய பாடல்கள் வரும். அதாவது புது திரைப்படங்கள் 5 திரைப்படம். அந்த திரைப்படங்களை நீங்கள் தரை வரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு இடம்பெறும். தொடர்ந்து நீங்கள் என்றும் கலக்கல் நிகழ்ச்சியினுடாக நீங்கள் கேள்வி பதில்களுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166-4464-2222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சீமா தமிழ் HD-யின் தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முதலாவது நேயர் வணக்கம்.
2: வணக்கம். இந்த அழகிய காலை பொழுதில் உங்க ஈடி என்ன நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன பாடல்?
1: அமர்கலம் திரைப்படத்திலிருந்து சித்ராவின் குரல்.

0: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவை எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
1: என்ன பாடல் தெரியும்
2: எனக்கு? ஸ்டார் திரைப்படத்துல கார்த்திக் வண்ணன்
1: கண்டிப்பாக கேட்டு மக்கள் எங்க நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: தொடர்ந்து
1: ஸ்டார் திரைப்படத்திலிருந்து கார்த்திக்கின் குரலில் ஒழிக்கும் இந்த நேரம் 9:16.

0: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
1: Everlasting Travels and Tours
0: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
1: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
0: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
1: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
0: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி
1: 416-723-7387.
0: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
1: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும்.
2: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: வீட்டுல இருக்கிற மழை வந்து கொடுத்துட்டு
2: சொல்லுங்க. இன்னைக்கு என்ன பாடல் தெரியுது?
3: இன்னைக்கு மே மாதம் படத்துல என்மேல் விழுந்த மலை துளியே இத்தனை நாளா இருந்த அந்த பாட்டை கேட்போம்.
2: அந்த பாடல் மலைக்காக இந்த பாடல்.
3: ஆமா, அதை நிப்பாட்டி இருக்கோம். நீங்களே
2: நல்லதை கேட்டு மக்களுங்கள். நன்றி
3: நன்றி வணக்கம்.
2: ஜெயச்சந்திரன் மற்றும் சித்ராவின் குரலில்

0: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
1: கற்பிக்கப்படுகின்றன. 3964 talentaacademy.ca.
2: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ரஜி, தாரணி கேட்கிறேன், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் தாரணி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ஓ, நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
2: வீட்டுலயா வேலையிலயா?
3: இன்னைக்கு வந்து எங்கட மகன் பர்த்டே, கடக்குட்டியோட பர்த்டே இன்னைக்கு. அதுக்காக அவனை வாழ்த்தி கொண்டு நான் இந்த பாட்டு கேக்குறேன். இன்னைக்கு டிக்கெட் படத்துல இருந்து குறும்பா பாட்டு கேட்போம். இன்னைக்கு
2: என்ன பேர் மகனுக்கு?
3: மகனுக்கு துவாரகன். அதுக்கு 25வது டோஸ் வச்சோம்.
2: ஆஹா, ஆமாம், துவாரகன் அவர்களுக்கு சீமர் குடும்பம் சார்பாக நாங்களும் பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்கு வரும் கேட்டு மகளுங்க தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி, நன்றி, வணக்கம்,
2: நன்றி. இந்த பாடல் டி இமானுடைய இசையமைப்பில் மிருதுல்லா சிவாவின் குரலை.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஓட்டோ .ca.
1: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்
2: காலை. வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் அதே சுகமாக இருக்கின்றேன்.
1: என்ன உற்சாகத்தை காணவில்லை?
2: உற்சாகம் இருக்குதான் சார், இந்த பாட்டு கேட்டேன்னு உற்சாகம் கொஞ்சம் போயிடுச்சு.
1: போயிடுச்சு, காத்து நின்று போயிடுச்சா? இல்லது
2: உற்சாகம் காரணம்னா, மறக்க முன்னாடி மறக்கத்துக்கு முன்னாடி தாரணி அவங்க பையனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறிக்கொண்டு, அவங்க அவங்க பையனுக்கு இப்படிதான் பண்ணிப்பாங்க போல்றதுக்கு. அதாவது இந்த பாட்டுல ஒரு வரி வரும், சாப்பிட கூப்பிடும் போது எத்தனை லஞ்சம் அப்படின்ட்டு ஊட்டி ஊட்டி வளர்த்துப்போம். நம்மளுக்கு சாப்பிடாடி போனா போட நாயனு விரட்டி அடிச்சிருப்பாங்க, விரட்டி வச்சுட்டாங்க. அதான் மனசு கஷ்டமா போச்சு.
1: விளங்கவில்லை.
2: பாட்டுல ஒரு வர வரி வரும் இல்லையா, சாப்பிட சாப்பிடும் போது எத்தனை கோடி லஞ்சம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களை சாப்பிடுப்பா சாப்பிடுப்பான்னு கொஞ்சுவாங்க இல்லையா, அததான் சொல்லிருக்காங்க. பட் நமக்கு நீ சாப்பிட விட போன விரட்டி அடிச்சிருவாங்க.
1: அது குழந்தைகளுக்கு தான்,
2: அதுதான் கொஞ்சம் கஷ்டம் போக போச்சு. அப்படா நம்மளுக்கு இப்படி விரட்டி அடிச்சிட்டு இப்படி எல்லாம் லஞ்சம் கொடுத்து வளர்த்துருக்காங்களே அப்படின்னு
1: சொல்லுங்க. என்ன பாடல் தெரியும்?
2: பாடல் வந்து தங்களான் படத்துல இருந்து அன்னைக்கிலே வண்ணிக்கிறீங்க பாடல்.
1: தங்களான் படத்துல இருந்து, ஆமா, உங்களுடைய பாடல் வரும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி.
1: இந்த பாடல் வந்து ஜிவியினுடைய சேமிப்பில் உமாதேவியினுடைய வரிகளில் சிந்தூரி விஷால் பாடிய பாடல்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் கலக்கின்றேன். கொண்டாட்டமா இருக்கிறீங்களா?
2: நல்ல சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ஓ, நல்ல மகிழ்ச்சியா, ஆனந்தமாக, நல்ல கொண்டாட்டமா இருக்கின்றோம்.
2: நல்ல கொண்டாட்டமா இருக்கிறீங்க.
3: அருமையான பொழுது, காலை பொழுது, சூரியனும் அந்த மாதிரி சாடியா அந்த மேனியில அந்த சூட்டை கொடுக்காமல் நல்ல சுமூத்தா உதித்து கொண்டிருக்கின்றார். அப்ப அந்த காலை பொழுதிலே உங்களுக்கு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலை கேட்போம். என்ன, துவாரகனுக்கும் புகத்தையும் தெரிவித்துக் கொண்டு, உன்னோடுதான் கனாவிலே நினைவு மயங்கி கீடு. அந்த பாட்டு,
2: அந்த பாட்டு மனவும் சுஜாதா பாடிய பாடல் கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி ராஜபாலன். நன்றி, வணக்கம்.
2: நன்றி.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம். ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் தேவராஜ் காய்க்கிறேன். நீங்கள் சுகமா இருக்கின்றீர்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீர்கள்?
2: நாங்க சுகமாக இருக்கின்றோம், நன்றி.
1: சொல்லுங்க, ரெண்டு
2: கேட்டு தாரணி. இந்த தாரணி தம்பதிகளின் மகன் துவாரகனுக்கு 25வது ஆண்டு விழா கொண்டாட எனது வாழ்த்துக்களும் சிறப்பாக வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறார். எல்லா செல்வங்களையும் பெற்று நூடுடி வாழ வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறார். அத்துடன் நான் கேட்கிற பாட்டு அங்காடி தெருவில் அவள் ஒன்றும் அழகில்லை, அப்படி அழகில்லை.
1: அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை அந்த பாடல். நல்லது, கேட்டு மகிழுங்கள். நன்றி,
2: நன்றி,
1: நன்றி. இந்த பாடல் வந்து விஜய் ஆண்டனியோட இசையமைப்பில் ரஞ்சித் மற்றும் ஸ்ரீனிவாஸ் ஜானகியின் குரலில்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
3: தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நாங்களும் நல்ல சுகமா உற்சாகமா இருக்கிறோம்.
3: அந்த உற்சாகத்துடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
4: இன்றைக்கு செம்பருத்தி படத்திலிருந்து நிலா தாயின் நேரம்.
3: நிலா காயும் நேரம்,
4: நீ வரணும் சரணமோ என்ன,
3: அந்த பாடல் உங்களுக்கு வேண்டும். நல்லது, உங்களுடைய பாடல் வர நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
5: நன்றி.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: காலை வணக்கம். நான் சுதா. நீங்க எப்படி ரஜி?
3: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நாங்களும் மதிய நேரத்தோடு இருக்கோம். எனக்கு வந்து கண்ணெதிரே சோமா படத்துல இருந்து தேவான பாட்டு சலோமியா, அந்த பாட்டு.
3: ஆமாம், தேவா அவர்கள் பாடிய பாடல் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்தில். உங்களுடைய பாடலும் பெறும் நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
6: நன்றி
3: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம் தாங்கஜி, எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்து. நான் கேட்ட பாடல் வந்து நான் அனுப்புவது கடிதம் இல்லாதானே?
3: ஆமா.
7: ஆமா, பேசும் தெய்வம் படம், அந்த பாட்டை கேட்டுக்கொண்டு எனக்கு வந்து ஒரு ஆசை. எங்களை வளர்த்தது வந்து அந்த 6 பேர் சேர்ந்து ஸ்ரீலங்கால வந்து ஒரு தந்தனத்துவம் என்று சொல்லி பில்லு பாட்டு பாடுனேமில்ல, அவையில பத்தி ஒருத்தரம் கலைக்கரையிலே தயவு செய்து முக்கியமா எங்கட வாசன்னு அதை பற்றி மாசத்துக்கு ஒரு காலாவது எங்களுக்கு சொல்லணும்.
3: வணக்கம்.
8: வணக்கம் ராஜி, காலை வணக்கம்.
3: வணக்கம், அப்படி இருக்கிறீங்க?
8: நல்லா இருந்த பயப்பது கேட்காரங்கள் டிபார்ட்மெண்ட்.
3: நல்லது. என்ன பாடு?
8: மல்லிகை பூ பூத்திருச்சு, அது மலையில நனைஞ்சிருச்சு.
3: ஆமா, உங்களுடைய பாடலும் பெற நன்றி நன்றி
8: நன்றி.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம் காசுநாதன். நீலமல திருடன் படத்துல இருந்து சத்தியமே லட்சியமா கொஞ்சம்.
3: என்னப்பா, என்ன திரைப்படம்?
9: நீலமல திருடன்.
3: நீலமல திருடனா?
9: அதுல சத்தியமே லட்சியமா கொண்டல. நீங்கள் கடைசியா போட்டாலும் பிரச்சனை இல்ல.
3: சத்தியமே நிச்சயமா
9: லட்சியமா கொண்டலான்னு.
3: உங்களுடைய பாடலும் பெறும் நன்றி.
9: நன்றி, வாய்ப்புக்கு
3: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
10: காலை வணக்கம் ரஜி, நான் தன்மேல் ஸ்ரீ பேசுறேன். சுகமா இருக்கீங்களா?
3: நல்ல சுகமாக இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
10: சுகமா இருக்கும்.
3: காணில
10: கொஞ்சம் பிஸியா போயிட்டு இந்த நாட்கள்.
3: இன்னைக்கு என்ன பாடல் தெரியுது?
10: எனக்கு போஸ்டன் படத்துல வந்து லட்சாவதி.
3: லட்சாவதி போஸ்டன்ஸ். ஆமா, உங்களுடைய பாடலும் பெற நாங்க சந்திப்போம் தொடர்ந்து. நன்றி
10: நன்றி. வணக்கம் நன்றி.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
11: வணக்கம் வணக்கம் வணக்கம். காலை வணக்கம் ரஜி, கண்ணன் கேக்குறேன், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
11: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. முதல்ல ஒரு மகனுக்கு பிறந்த நாள் என்று சொன்னார்.
3: தாரணியினுடைய மகளுக்கு.
11: இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு பிறந்த நாள் கொண்டாடுறாக்கள், திருமணம் கொண்டாடுறாக்கள் வாழ்த்து தெரிவிச்சு கொண்டு
3: உங்களுடைய பாடல் வரும் தொடர்ந்து சந்திப்போம்.
11: நன்றி
3: நன்றி. ஒழிக்க இருக்கும் பாடல் செல்வகுமார் அவர்கள் விரும்பி கேட்ட செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் ஜானகியின் குரலை.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியான செய்திகள்.
2: மனத்தியான செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான சுரேஷ் தலைவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற வைத்தியக்குழுவின் 10 வைத்தியர்களை எதிர்வரும் அக்டோபர் 6 தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு நீதவான் பசன் அமரசேகர அழைப்பாணை பிறப்பித்துள்ளார். குற்றப்புலனாய்வுத் துறையினரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த பின்னரே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. வலிகாமம் வடக்கு பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக தொடர்ந்து பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்ற தமது பூர்வீக காணிகளை உடனடியாக விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் ராணுவத்தினரின் கொமாண்டா பங்களா முன்பாக இன்றைய தினமும் 24 வாரமாக கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டதாக கூறப்படும் விகாரைக்கு எதிராக போராட்டம் முன்னெடுத்தமை தொடர்பில் தொடர்பட்ட வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் 7 தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி பூநகரி கிராஞ்சி செந்தாரகை மைதானத்தில் நடைபெற்ற கால்பந்தாட்ட தொடரின் இறுதிப் போட்டியின் போது 2 அணிகளின் ஆதரவாளர்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலை அடுத்து நிலைமையை கட்டுப்படுத்த காவல்துறையினர் வானை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள். தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி டெல்லி மற்றும் மும்பையில் இன்று போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்ட 500 மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் மரகதம் குமாரவேலை ஆதரித்து தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத் தலைவருமான விஜய் இன்று வீதி உலா மூலம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தமிழக அரசு பேருந்துகளில் பெண்களுக்கான கட்டணமில்லா பயணத் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் வெற்றி பயணம் என பெயரிடப்பட்டிருக்கின்ற புதிய விரிவாக்க திட்டத்தை தமிழக முதலமைச்சர் விஜய் இன்று சென்னை கோயம்பேட்டில் ஆரம்பித்து வைத்தார். கனேடிய விண்வெளி வீரர் கர்னல் ஜோஷ்வா குட்ரிக் சர்வதேச விண்வெளி நிலையத்தை நோக்கிய தனது முதல் விண்வெளி பயணத்தை நேற்று ஆரம்பித்தார். டொரண்டோவின் முக்கிய வீதிகளில் உள்ள பாதுகாப்பான சைக்கிள் பாதைகளை அகற்றும் ஒன்டாரியோ அரசின் திட்டத்தை கைவிடுமாறு சுமார்

0: யமன் தலைநகர் சானாவில் முக்கிய இலக்குகள் மீது அரச படைகள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக ராணுவ பேச்சாளர் மஜித் அல் நுசைலி தெரிவித்திருக்கின்றார். மேலும் தைஸ் மாகாணத்தில் ஹூத்தி அமைப்புக்கு எதிராக 20 வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.
1: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
2: மனத்தியாள செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 14 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 24 °C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 7 °C, நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 18 °C, நாளைய மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 20 °C, ஞாயிற்றுக்கிழமை இரவு பொழுது மழை பொழுவதற்கான சாத்தியக்கூறுகளும் 30% காணப்படுகின்றன. வரும் திங்கட்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 16 °C, செவ்வாய்க்கிழமை 15 °C, வரும் புதன்கிழமை 19 °C காணப்படுகின்றது. இன்றைய காலை பொழுது மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 41, கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்டமிழ்ஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 புது திரைப்படங்கள் தரப்படும். அந்த திரைப்படங்களை நீங்கள், இந்த திரைப்படம் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு புது திரைப்படங்கள் தான் பெறும். அந்த திரைப்படங்கள் வரிசையில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். 10:30 உங்களுடைய வாக்களை நீங்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் 2 திரைப்படத்தினுடைய பாடல்கள் உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4166446222. மணிக்கவனம் 11 மணிக்குள் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள், முதலாவது அமரன், இரண்டாவது பைசன், மூன்றாவது மீசியை முறுக்கு 2, 4வது விஸ்வநாதன் சன் மற்றும் 5வது இட்லி கடை. இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். முதலாவது அமரன், இரண்டாவது பைசன், மூன்றாவது மீசையை முறுக்கு 2, 4வது விஸ்வநாதன் சன் மற்றும் 5வது இட்லி கடை. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4166446222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல், பாடலை தொடர்ந்து நாங்கள் நேயர்களை சந்திப்போம். ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் ஜெய் அவர்கள் விரும்பி கேட்ட ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து SPB யின் குரலில்.
2: மாமாவும் பொண்ணை கொடு.

0: நாள் முழுவதும் முளைத்து கழித்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் 1600 மிட்லன் அவென்யூ யூனிட் 2 ஸ்கார்போரோ 416-759-2600 416-759-2600
1: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
2: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள். முதலாவது அமரன், இரண்டாவது பைசன், மூன்றாவது மீசையே முறுக்கு 2, நான்காவது விஸ்வநாதன் சன், மற்றும் 5வது இட்லி கடை. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-4462-22. அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
3: இட்டலி கடையில இருந்து கோப்பியோண்டை குடிச்சோண்டு வட்டிய வடிச்சு கட்டிக்கொண்டு மீசிய முறுக்கினா பைத்தான் மாதிரி பாயலாம்.
2: ஆமா, இப்ப நீங்க பாய போறீங்களா? சொல்லுங்க.
3: அந்த படம் தான் இட்டலி கடை, மற்றது
4: எனக்கு அமரன்
2: சொல்லலாம்.
5: என்ன இட்லி சட்னி இல்லையா?
2: சட்னி நாங்கள் இப்பதான் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். கூடிய
5: விரைவில் முதலாவது
2: அமரன்
5: அது ஒன்றுமே கேள்வி போற இல்ல. விஸ்வநாதன் சன் ஒரு பாட்டு கேட்ட மாதிரி கிடக்கு, அதுக்கு போடும்.
2: அதுக்கு போடுவோம். எல்லாம் புது திரைப்படங்கள்.
5: எல்லாம்
2: உங்களுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பழைய திரைப்படம் தான் இனி வரும், வெள்ளிக்கிழமையில் புது திரைப்படம்.
5: இல்ல, ரெண்டும் கலந்து போடும். ரெண்டும் கலந்து போட்டா தான், ஏன்னா இங்க வானொலியில வர்றது வர்றாங்கள எல்லாருமே புதிய
2: அப்போ
5: இயற்கையாக இசையமைத்தார்கள். எத்தனையோ இசைக்கருவிகளை கொண்டு வந்து இப்ப 5 கீபோர்டோடு 4-5 இசைக்கருவிகளை வச்சு பாடல் எப்படி பிடிக்கும்
6: துவாரகன்
2: ஆமா,
6: அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் எல்லா செல்வங்களும் பெற்று நேரடி காலம் பாடம் வந்து வாழ்த்துக்களை.
2: நல்லது, நன்றி.
6: நன்றி அண்ணி, நன்றி.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம். நான் மதி கதைக்கண்ணு, எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? கொஞ்சம் குரல் கொஞ்சம் அமைதியா வருது. வெளியில் இருக்கிறோம். சொல்லுங்கள், எந்த திரைப்படம்?
7: திரைப்படத்துக்கு மேல் துவாரகனுக்கு நீ பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எனக்கு அமரனும் பைசனும்.
2: அமரனும் பைசனும், நல்லது. நன்றி.
7: நன்றி, வணக்கம்.
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம், நான் தாரணி கழிக்கிறேன்.
2: வணக்கம் தாரணி.
8: எனக்கு வந்து அமரனும் இட்லி கடை.
2: அமரனும் இட்லி கடை.
8: அமரன் சோரா வேற மற்றதே இது வேற வந்து எல்லாம் பறந்து போகுது பாட்டு ஓட்டு எல்லாம்
2: பறந்து போகுது என்ன செய்யலாம்
8: ஒன்று இந்த இடவாறத கேட்க வேண்டியா
2: கண்டிப்பா
8: அதோட மகனுக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ணாக்களுக்கும் விஷ் பண்ணாக்களுக்கும் நன்றி இனி விஷ் பண்ண போராட்டம்
2: நன்றி நன்றி
8: நன்றி நன்றி வணக்கம்
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்
4: வணக்கம் நான் கலியோவர் தான் கேக்குறேன்
2: வணக்கம்
4: துவாரனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் துவாரனின் அம்மா அப்பா என்ற செல்ல கூட்டி துவாரனுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் சொல்லிக்கொண்டு நான் கேட்கும் நான் எந்த தெரிவு வந்து ஐந்தும் ஒன்றும்
2: நல்லது நன்றி
4: பாய்ப்புக்கு நன்றி தங்கஜி
2: அழைப்பில் இருக்கு அடுத்த நேயர் வணக்கம்
9: வணக்கம் தவம்
2: வணக்கம் தவம் சொல்லுங்கள்
9: இந்த பாட்டை காணையில்
2: உங்களுடைய பாடல் வரும்
9: ஓகே அமரன்
2: அமரன்
9: மற்றது என்ன என்ன மறந்து வாழ்க்கை மறந்து
2: போனீங்க முதலாவது அமரன் இரண்டாவது பைசன் மூன்றாவது மீசியை முறுக்கு இரண்டு நான்காவது விஸ்வநாதன் மற்றும் ஐந்தாவது இட்லி கடை
9: பிள்ளைக்கும் வாழ்த்துக்கள்
2: நல்லது நன்றி
9: நன்றி
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்
10: வணக்கம் ராஜி நான் ஜெய் பேசுறேன்
2: வணக்கம் ஜெய் சொல்லுங்கள்
10: அமரனும் மீசிய முறுக்கு
2: மீசிய முறுக்கு நல்லது நன்றி
10: நன்றி
2: நன்றி ஆமாம் நீங்களும் அழைக்கலாம் முதலாவது அமரன் இரண்டாவது பைசன் மூன்றாவது மீசிய முறுக்கு இரண்டு நான்காவது விஸ்வநாதன் சன் மற்றும் ஐந்தாவது இட்லி கடை அழைக்கலாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664 6422
0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள் பல வீடுகளில் முதலிட ஆசையா முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
11: ஆலோசனைகளும்
0: இலவசம் ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
2: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்
12: வணக்கம்
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க
12: நான் விரும்புவது திரைப்படம் அமரன்
2: அமரன்
12: விஸ்வநாதன் சார்
2: விஸ்வநாதன் சன் பார்த்தீர்கள் அந்த திரைப்படம் இரண்டு திரைப்படமுமா நல்லது நன்றி ஆமாம் அது அந்த திரைப்படம் வந்து சூர்யாவினுடைய திரைப்படம் ரீசெண்டா வந்த படங்கள்ல நல்ல ஒரு படம் நல்லது நன்றி நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664-4462 இன்றைய நாள் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி சர்வதேச வெண்முறை எதிர்ப்பு தினமாக கொண்டாடுகின்றார்கள் அதே போல் இன்றைய நாள் 1869ஆம் ஆண்டு மகாத்மா காந்தியினுடைய பிறந்த தினமாகவும் இருக்கின்றது அதே போல் இந்திய முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த தினமாக 1904ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி தான் அவரும் பிறந்த தினம் அதே போல் 1975ஆம் ஆண்டு தமிழக முன்னாள் முதல்வர் காமராஜருடைய நினைவு தினமாகவும் இன்றைய தினம் கருதப்படுகின்றது அதே போல் சர்வதேச வன்முறை எதிர்ப்பு தினமாகவும் கொண்டாடுகின்றார்கள் சர்வதேச அகிம்சை தினம் என்பது காந்தியடிகள் குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் என்னுமிடத்தில் 1869ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி பிறந்தார் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டார் இவர் சத்தியம் அகிம்சை என்னும் இரண்டு கொள்கைகளை கடைபிடித்தார் காந்தியின் அகிம்சை தத்துவம் இன்றைக்கும் பொருந்தும் என ஐக்கிய நாடு சபை அறிவித்தது இதன் அடிப்படையில் காந்தி பிறந்த தினத்தை சர்வதேச அகிம்சை தினமாக 2007ல் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது ஆமாம் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள் முதலாவது அமரன் இரண்டாவது பைசன் மூன்றாவது மீசிய முறுக்கு இரண்டு நான்காவது விஸ்வநாதன் சன் மற்றும் 5வது இட்லி கடை அழைக்கலாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-4462 அடுத்து அளிக்கவிருக்கும் பாடல் நேயர் சுதா அவர்கள் விரும்பி கேட்ட கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்தில் தேவாவினுடைய இசையமைப்பில் இருக்கும் நேயரை சந்தித்துக் கொண்டு பாடல் கேட்கலாம் வணக்கம்
11: வணக்கம் ராஜி, நான் பாங்க, எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
11: ரொம்ப இருக்கிறோம், ஒரே பிஸி போல ராஜி.
2: அப்படியெல்லாம் சொல்வதற்கு பெருசாக பிஸி என்று இல்லை, பரவாயில்ல. சொல்லுங்க, எப்படி இருக்கிறது வென்குவர் காலநிலை?
11: வென்குவர் மழை நல்லா மழை பெய்யுது.
2: நல்ல மழையா?
11: நல்லா பெய்யுது மழை. பிளஸ் 13 இருக்கு. எனக்கு வந்து இட்லி கடை மற்றும்
2: இட்லி கடை மற்றும் மீசையை முறுக்கும். நல்லது, நன்றி. தொலைபேசி 4462

0: பார்த்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சௌரம் மனோகாந்தன்.
0: எப்படி இருக்கிறீங்கள்?
1: நாங்கள் சுகமா இருக்கிறோம். நீங்கள்?
0: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க நீண்ட இடைவெளிக்கு பிறகு காணுகின்றோம்.
1: நாங்கள் உங்களோட நாட்டுக்கு வந்திருக்கிறோம்.
0: ஆஹா, தாய் நாட்டில் நிக்கிறீங்க.
1: ஓமோ,
0: என்ன சொல்லுது தாய் நாட்டு?
1: இப்ப மாடு ரெண்டு மூணு வந்து ஒரு 10-15 பரோட்டா வாங்கி தீர்த்துறோம்.
0: நல்லது சொல்லுங்க. உங்களுடைய தெரிவு
1: அழைப்பில்
0: இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
2: எல்லாம் நல்ல படங்கள். எனக்கு அமரனும் விஸ்வநாதன் சன் அந்த படம் பாடலும்
0: நன்றி.
3: எனக்கும் அமரனும் விஸ்வநாதன் துவாரகனுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: நல்லது, நன்றி.
3: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ராஜி. நான் ஷெரின் கதக்குற. எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஷெரின். நீங்க எப்படி இருக்கிறீங்க? முதலாவது அமரன், இரண்டாவது பைசன், மூன்றாவது மீசிய முறுக்கு இரண்டு, நான்காவது விஸ்வநாத் என்சன், மற்றும் ஐந்தாவது இட்லி கடை.
4: எனக்கு வந்து அமரன், இட்லி கடை அண்ட் விஸ்வநாதன்.
0: இட்லி கடை மற்றும் விஸ்வநாத் என்சன். பார்த்தீர்கள் அந்த திரைப்படங்கள்?
4: இன்னும் அந்த விஸ்வநாதன் பாக்கல. பாடல்கள் கேட்டிருக்கோம். ஆமா ஆமா ஆமா, எல்லாரும் அப்படித்தான் சொன்னவே. நான் இன்னும் பாக்கல.
0: தொலைபேசி 4664642222.
5: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ். HD தமிழ். HD.
0: 10-10 நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம். நான் ஸ்ரீராம் பேசுகிறேன். இனிய காலை வணக்கம்.
0: யார் கதைக்கிறீங்க?
6: ஸ்ரீராம்.
0: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஸ்ரீராம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: பாடல்கள் வந்து விஸ்வநாதன், அமரன்,
0: பைசன், மீசிய முறுக்கு இரண்டு, விஸ்வநாதன் மற்றும் இட்லி கடை.
6: இட்லி கடையா? இட்லி கடையிலும் நல்ல எல்லாத்துலயும் இருக்கு பாடல்கள். ரெண்டு பாட்டாவது நல்ல பாட்டு இருக்கும்.
0: ஆமா,
6: விஸ்வநாதன் சன் வந்து இப்ப மோசலி நடக்கிற அந்த லவ் ஸ்டோரியெல்லாம் இப்படியா தான் இருக்கு. அந்த அதனால விஸ்வநாதன் போடுறோம். அதிகமான பிரச்சனைகள் அப்படித்தான் இருக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
6: அடுத்தது அமரன் நல்ல பாட்டு. நல்ல ஒன்று ரெண்டு பாட்டா இருந்தாலும் நல்ல பாட்டு இருக்கு அமரனுக்கு. எத்தனை பாட்டுக்கு வாக்களிக்க முடியும்? படத்துக்கு வாக்களிக்க முடியும்.
0: நீங்கள் இரண்டு தான், இரண்டு திரைப்பட பாடல்கள் தான் பெறும். ஆமா,
6: நன்றி.
0: தொடர்ந்து வந்தா தான் எங்களுக்கு ஞாபகம் இருக்கும்.
6: ஆரம்பத்துல இருந்து நான் உங்களை பற்றி நிறக்குடியில இடைக்கிற வந்து சொல்லிட்டு போயிருக்கேன். ஆரம்பங்கள்ல வந்த அந்த அந்த என்ன சொல்றது இருந்த அந்த தயக்கம் அதெல்லாம் இப்ப இல்ல. இப்ப நார்மலா வந்து நீங்க அந்த பயம் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. அந்த நிகழ்ச்சியை வந்து என்ன சொல்றது அந்த முன்னே இந்த படபடப்பு தலை அந்த தளர்வுகள் எதுவும் இல்லை. இப்ப வந்து சாதாரணமாக ஒரு ஒரு தொகுப்பாளர் எப்படி இருப்பாரு அதுக்கான ஒரு இதுக்கு வந்து மகிழ்ச்சி.
0: நன்றி நன்றி உங்களுடைய உங்களுடைய வார்த்தைகளுக்கு நன்றி. தொடர்ந்து அலையுங்கள்.
6: நன்றி நன்றி நன்றி.
0: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். முதலாவது அமரன், இரண்டாவது பைசன், மூன்றாவது மீசிய முறுக்கு, இரண்டு நான்காவது விஸ்வநாதன் சன் மற்றும் ஐந்தாவது இட்லி கடை. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462 2. இன்று வந்து காந்தி ஜெயந்தியினுடைய தினமாகவும் கொண்டாடுகின்றார்கள். காந்தியடிகள் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தியாகவும் சமூக ஒற்றுமை தினமாகவும் கொண்டாடப்படுகின்றது. மகாத்மா காந்தி அவர்கள் 1869 அக்டோபர் 2ஆம் தேதி அன்றுதான் குஜராத் மாநிலத்தில் பிறந்தார். விடுதலை போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியதன் காரணமாக இவர் விடுதலை பெற்ற இந்தியாவின் தந்தி என்று அழைக்கப்படுகின்றார். சத்தியாகிரகம் என்றழைக்கப்பட்ட இவரது போராட்டம் இந்திய நாட்டு விடுதலைக்கு வழிவகுத்தது. காந்தி தனது பிறந்த நாளை கொண்டாட விரும்பவில்லை. தலைவர்கள் பலர் வலியுறுத்தியதால் ஏழை மக்களின் வாழ்வாதாரமான ராட்டை தினமாக கொண்டாட சம்மதித்தார். அவரின் இறப்பிற்கு பிறகு காந்தி சமூக ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுகின்றது. உலக அமைதி, சமூக ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு ஆகியவற்றை அனைத்து தரப்பு மக்களும் அறிய செய்வதே இத்தினத்தின் நோக்கமாக கொண்டாடப்படுகின்றது. ஒழுக்கேற்கும் பாடல் அழைப்பில் இருக்கும் நேரை சந்தித்துக் கொண்டு வணக்கம்.
7: வணக்கம் குயின்சன்.
0: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கிறீர்கள்?
7: நல்லமா இருக்கிறோம், நீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்கள்.
7: எனக்கு அமரன் மற்றும் பைசன்.
0: அமரன் மற்றும் பைசன், ஒன்றும் இரண்டு. நல்லது, நன்றி. தொடர்ந்து சந்திப்போம்.
7: நன்றி, வணக்கம்.
0: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 4462 2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் கலியுக வரதன் அவர்கள் விரும்பி கேட்ட பேசும் தெய்வம் திரைப்படத்திலிருந்து டிஎம்எஸ்னுடைய குரலில்.

0: பாத்துக்க பத்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ஜெயந்தி, எப்படி இருக்கீங்க நீங்க? நான் அமெரிக்கால இருந்து பேசுறேன்.
0: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஜெயந்தி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் நானு. எனக்கு ஒன்று மட்டும்தான் பிடிச்சிருக்கு, அமரன் மட்டுமே.
0: அமரன் மட்டும்தான் பிடிச்சது, மற்றொன்னு பிடிக்கலையா? திரைப்படம்
1: பிடிக்கல.
0: பாத்தீர்களா?
1: எது
0: மற்ற திரைப்படங்கள் பாத்தீங்களா?
1: எந்த படமே நான் வெறும் வெறும் எனக்கு பாடல்கள் மட்டும்தான் தெரியும், எனக்கு படம் பேரம் கூட தெரியாது எனக்கு.
0: ஆமாம், எல்லா திரைப்படங்களும் புதிய திரைப்படங்கள். உங்களுக்கு அமரன் தான் பிடித்திருக்கு. அமரன் திரைப்படம் பாத்தீங்களா?
1: இல்ல, பாடல்லாம் கேட்டிருக்கேன் நானு.
0: பரவாயில்லை, நன்றி இணைந்து சிறப்பித்தமைக்கு.
1: நன்றி விஜி,
0: நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். முதலாவது அமரன், இரண்டாவது பைசன், மூன்றாவது மீசி முறுக்கு, இரண்டு நான்காவது விஸ்வநாத் அண்ட் சன், மற்றும் ஐந்தாவது இட்லி கடை. அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4166-4462-2.
2: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: Everything okay? No problem and jinam.
4: Bar kalamu closing da tadikira nadik.
5: The customer you're trying to reach is not available.
2: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155, 416-268-0155.
3: Last minute left. Closing day, the brothers, chillatuk, thanks.
4: Chillamilladar, Selvam.
3: Chari, chari.
0: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு திரைப்படம் 5 திரைப்படங்கள். முதலாவது அமரன், இரண்டாவது பைசன், மூன்றாவது மீசிய முறுக்கு, இரண்டு நான்காவது விஸ்வநாத் அண்ட் சன், மற்றும் ஐந்தாவது இட்லி கடை. இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் 11 மணிக்குள் உங்களுடைய வாக்களை நீங்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166-4462-2. மோகன்தாஸ் கரம்சாந்த் காந்தி என்று அழைக்கப்படும் மகாத்மா காந்தி அவர்கள் அக்டோபர் மாதம் 2 1869 ஆண்டு பிறந்தார். இவர் ஒரு இந்திய வழக்கறிஞரும், அந்நிய ஆட்சியை எதிர்த்த தேசியவாதியும், அரசியல் அறநாளரும் ஆவார். இவர் மகாத்மா காந்தி என்று அன்புடன் அழைக்கப்படுகின்றார். இந்திய விடுதலை போராட்டத்தை வெற்றிகரமாக தலைமையேற்று நடத்தியதன் காரணமாக இவர் விடுதலை பெற்ற இந்தியாவின் தந்தை என்றும் அழைக்கப்படுகின்றார். சத்தியாகிரகம் என்றழைக்கப்பட்ட இவரது அறவழி போராட்டம் இந்திய நாட்டு விடுதலைக்கு வழிவகுத்ததுடன் மற்ற சில நாட்டு விடுதலை இயக்கங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமைந்தது. இவரது பிறந்த நாள் தான் இந்தியாவில் காந்தி ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகின்றது. இவருடைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் தவம் அவர்கள் விரும்பி கேட்ட என் பொண்டாட்டி திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் ஜானகியினுடைய குரலை.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 இருந்து 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் பிரதி, நான் பிரதீபா அழைக்கிறேன்.
3: எப்படி இருக்கிறீங்க பிரதீபா?
4: நான் சுகமா இருக்கிறேன், நீங்க?
3: நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன்.
4: இன்னைக்கு எனக்கு 5, 1, 4, 3
3: 5, 1, 4, 3
4: ஆமா.
3: பாத்தீங்களா இந்த திரைப்படங்கள்?
4: ஒண்ணுமே பாக்கல, பாட்டு மட்டும் தான் கேட்டேன்.
3: கேட்டீங்க.
4: அமரன் பார்த்தனா? அமரன் பார்த்தனா?
3: அமரன் பாத்தீங்களா?
4: ஆமா, தியேட்டர்ல வந்ததுதானே?
3: ஆமா.
4: மற்றதும் வந்துச்சோ தெரியாது, அமரன் கொஞ்சம் ஃபேமஸா கிடைச்சத அதால
3: பார்த்தனா. நல்லது, மற்ற திரைப்படங்களை நல்ல திரைப்படங்கள் பாருங்க.
4: ஓகே, பாக்குறேன்.
3: நல்லது, நன்றி இணைந்து சிறப்பித்தமைக்கு.
4: நன்றி, வணக்கம்.
3: நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். முதலாவது அமரன், இரண்டாவது பைசன், மூன்றாவது மீசிய முறுக்கி, 2, 4வது விஸ்வநாத் என்சன் மற்றும் 5வது இட்லி கடை. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-664-6222. காந்தியினுடைய நாங்கள் இளமை பருவத்தை பார்க்கும் பொழுது மோகன்தாஸ் காந்தி 1869 அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி இந்திய நாட்டின் குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் என்னும் ஊரில் பிறந்தார். இவரது தாய்மொழி குஜராத்தி. மகாத்மா காந்தி தந்தையின் பெயர் கரம்சந்த் உத்தம் சந்த் காந்தி ஆகும். தாயார் பெயர் புத்திலிபாய் ஆகும். காந்தி தனது 13வது வயதில் தம் வயதியான கஸ்தூரிபாயை மணந்தார். பின்னாளில் இவர்களுக்கு 4 மகன்கள் பெற்றெடுத்தனர். ஹரிலால், மணிலால், இராம்தாஸ், தேவதாஸ் என்ற 4 மகன்கள். காந்தி தனது 16வது வயதில் தன்னுடைய தந்தையை இழந்தார். பள்ளி படிப்பில் ஒரு சுமாரான மாணவனாக காணப்பட்டார் காந்தி. தனது 18வது வயதில் பள்ளி படிப்பு முடிந்த பிறகு பாரிஸ்டர் வழக்கறிஞர் படிப்பிற்காக காந்தி இங்கிலாந்து சென்றார். தனது படிப்பை வெற்றிகரமாக முடித்து தாயகம் திரும்பிய காந்தி பம்பாயில் சிறிய காலம் வழக்கறிஞராக பணியாற்றியிருந்தார். இது வெற்றிகரமாக அமையாததால் தன் அண்ணன் இருப்பிடமான ராஜ்கோட்டிற்கு சென்ற காந்தி அங்கேயும் நீதிமன்றத்தில் வழக்காட வருபவர்களின் படிவங்களை நிரப்பும் எளிய பணியில் ஈடுபட்டார். ஆனால் அங்கிருந்த ஆங்கிலேய அதிகாரிகளிடம் ஏற்பட்ட சிறிய தகராறால் இவ்வேலையும் பறிபோனது. அந்த சமயத்தில் தென்னாப்பிரிக்காவில் தன் தகுதிக்கேற்ற வேலை ஒன்று காலியாக இருப்பதாக அறிந்த காந்தி 1893 ஏப்ரல் மாதம் தாதா அப்துல்ஹா கம்பெனி என்னும் இந்திய நிறுவனம் ஒன்றில் உதவியுடன் உடனே அங்கு பயணமானார். அழைப்பில் இருக்கும் நேயர்களையும் நாங்கள் சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் ராஜ், எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நாங்களும் நல்ல சுகமா இருக்கோம். நீங்க காந்தியோட பிஸி ஆயிட்டீங்களா?
3: ஆமா, சந்திரன் கதைக்கிறீங்க.
5: விரையிலன்னு சொல்லினாலே வந்துட்டேன்.
3: ஆமா, எங்க வேலையிலயா வீட்டிலயா?
5: வந்தகோ.
3: நல்லது, சொல்லுங்க. என்ன திரைப்படம்?
5: படம் வந்து அமரனும் விஸ்வநாதன் தான்.
3: அமரனும்
5: விஸ்வநாதன் சன்.
3: விஸ்வநாதன் என் சன். நல்லது, இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி.
5: நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லது,
5: நன்றி. வணக்கம்.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம்மா,
3: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நான் நலமா உற்சாகமா மகிழ்ச்சியா சந்தோஷமா உங்களை நிகழ்ச்சி பார்க்கட்டு.
3: ஆனா நீங்க கொஞ்சம் பிஸியா இருக்கிறீங்க.
6: கொஞ்சம் டாக்டர் ஆபீஸுக்கு போயிட்டு வந்தேன்.
3: ஆஹா, எல்லாம் ஓகேவா?
6: எல்லாம் ஓகேம்மா. அம்மாவுக்கு
3: பிளட் டெஸ்ட் பண்ண போனோம். சொல்லுங்கள், என்ன தெரிவு உங்களுடைய?
6: எனக்கு பாடல் தெரியாது, ஏதோ ரெண்டு பாடல் ரெண்டு போட்டு விடுங்க.
3: ரெண்டு போட்டு விடுங்க, ஏதோ பிடிச்சதுக்கு போட்டு விடுங்க. அப்படியா? நல்லது, நன்றி. நல்லது, நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462 2 முதலாவது அமரன், இரண்டாவது பைசன், மூன்றாவது மீசிய முறுக்கு 2, நான்காவது விஸ்வநாதன் சென் மற்றும் 5வது இட்லி கடை. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462 2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் காசிநாதன் அவர்கள் விரும்பி கேட்ட நீல மலர் திருடன் திரைப்படத்திலிருந்து TMS-னுடைய குரல்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கள் பதிவிட்ட மதன், செல்வகுமார், குகதாஸ், இது என் தவம், காசிநாதன், கலியுக வரதன், ஜெயந்தி, ஜெய், டொல்மி ஸ்ரீ, ஸ்ரீராம், பவான், தாரணி, மதி, தேவதாஸ், குயின்சன், ரமேஷ், கண்ணன், பிரதீபா, சந்திரன், என்னஸ்தவம் மற்றும் சிவலிங்கம் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 22 பேர் வந்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து சிஎம்ஆரின் மனத்தியான செய்திகள்.
3: மனத்தியான செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
4: இலங்கையின் தென்மேற்கு கடற்கரையிலிருந்து சுமார் 15 கடல் மைல் தொலைவில் ஈரானைச் சேர்ந்த சுமார் 20 வெற்று எண்ணெய் கப்பல்கள் நங்கூரமிடப்பட்டிருப்பதாக ஈரானிய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. குறித்த கப்பல்களில் உள்ள பணியாளர்கள் உணவு, எரிபொருள் மற்றும் குடிநீர் தட்டுப்பாட்டால் கடுமையான சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் கப்பல்கள் மூலமாக குறித்த ஈரானிய கப்பல்களுக்கு அத்தியாவசியப் பொருட்களை வழங்குவதை தவிர்க்குமாறு அமெரிக்க அதிகாரிகள் இலங்கை தரப்புக்கு அழுத்தம் கொடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அழுத்தம் காரணமாகவே கப்பல்களுக்கான அத்தியாவசிய விநியோகங்கள் தடைப்பட்டு அங்குள்ள பணியாளர்கள் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக குறித்த ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. மலேக தொடருந்து பாதையின் பேராதனை மற்றும் கம்பளை வரையிலான தொடருந்து சேவைகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. டிட்வாஸ் ஊராளி காரணமாக ராம்புக்வல முதல் கம்பளை வரையிலான தொடருந்து பாதையின் பல இடங்களில் சேதங்கள் ஏற்பட்டதனால் அந்த பாதைகளிலான தொடருந்து சேவைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தன. எனினும் கட்டங்கட்டமாக தொடருந்து சேவைகளை மீண்டும் ஆரம்பிக்கும் நடவடிக்கையின் கீழ் முதல்கட்டமாக அம்பே பெலவ முதல் பதுளை வரையிலும், கொழும்பு கோட்டையிலிருந்து ரம்புக்கன வரையிலும் தொடருந்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருச்சியில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு மீண்டும் விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. திருச்சி விமான நிலையத்திலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு ஏற்கனவே விமான சேவைகள் இடம்பெற்று வரும் நிலையில் தற்பொழுது யாழ்ப்பாணத்திற்கான நேரடி விமான சேவையும் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் திருச்சியில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. எனினும் பின்னர் ஏற்பட்ட தொழில்நுட்ப காரணங்களினால் குறித்த சேவை இடைநிறுத்தப்பட்டிருந்தது. திருச்சி விமான நிலையத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு விமான சேவையை இண்டிகோ நிறுவனம் ஆரம்பித்திருக்கின்றது. இந்த விமான பயணத்தின் மூலம் திருச்சி விமான நிலையத்திலிருந்து சுமார் 45 முதல் 50 நிமிடங்களுக்குள் யாழ்ப்பாணத்தை சென்றடைய முடியும். வாரத்தில் செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய 3 நாட்களில் இந்த விமான சேவை முன்னெடுக்கப்படுகின்றது. இலங்கை 2025 5% பொருளாதார வளர்ச்சி வீதத்தை பதிவு செய்திருந்த போதிலும் இலங்கையின் முதலீட்டுச் சூழல் தொடர்ந்தும் சாதகமற்றதாகவே காணப்படுவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. அவர்களது 2026 முதலீட்டுச் சூழல் அறிக்கையானது 2025 நேரடி அந்நிய முதலீடு FDI 1.6 பில்லியன் டாலர் என்ற ஏமாற்றமளிக்கும் அளவுக்கே வீழ்ச்சியடைந்திருப்பதாக வெளிப்படுத்தியுள்ளது. இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வெறும் 1% மட்டுமே என்பதனால் மிக குறைந்த எண்ணிக்கையை குறிக்கின்றது. வளரும் பொருளாதாரங்களுக்கு பொதுவாக காணப்படும் 3% முதல் 4% வரை என்ற மட்டத்தை விட இது குறைவானதாகும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் 3.7 பில்லியன் டாலர் பெறுமதியான சினோபெக் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மற்றும் $400 மில்லியன் பெறுமதியான அதானி கிரீன் எனர்ஜி காற்றாலை மின்திட்டம் உட்பட்ட முக்கிய வெளிநாட்டு திட்டங்கள் ஆரம்பத்தில் இருந்தே தோல்வியடைந்திருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறையின் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமார் பதவி விலக வலியுறுத்தி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னை வண்ணாரப்பேட்டையில் நேற்று ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. அதில் பங்கேற்ற பின் அந்த கட்சியின் தமிழக செயலாளர் சண்முகம் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். இடைத்தேர்தல் நடைபெறும் மதுராந்தகத்தில் உள்ள கிராமங்களில் கம்யூனிஸ்ட் வேட்பாளர்களுக்காக தாங்கள் வாக்கு சேகரிக்க முயன்றபொழுது அங்கிருந்த மக்கள் நீங்கள் மட்டும்தான் துண்டு பிரசுரம் கொடுக்கின்றீர்கள், மற்ற கட்சியினர் பணம் கொடுக்கின்றனர் என தெரிவித்தனர். எந்த கட்சியினர் என தாங்கள் வினவியதற்கு தமிழக வெற்றிக் கழக கட்சியில்தான் அதிக அளவில் பணம் கொடுத்ததாக அவர்கள் தெரிவித்தனர் என குறிப்பிட்டார். தன்னை தூய சக்தி என கூறிக்கொண்டு வாக்குக்கு தமிழக வெற்றிக் கழகம் பேரம் பேசுகின்றது என்றும் இதற்கான பதிலை அந்த கட்சியின் தலைவரான விஜய் கூற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். புதிதாக விற்பனை செய்யப்படும் வாகனங்கள் வெளியிடும் கார்பன் அளவை குறைத்து அவற்றின் எரிபொருள் சிக்கனத்தை அதிகரிக்கும் வகையில் இந்திய மத்திய அரசு கெஃபே 3 என்ற பெயரில் புதிய கட்டுப்பாட்டு விதிகளை அறிவித்திருக்கின்றது. இந்த விதிகள் 2027 ஏப்ரல் முதலாம் தேதி முதல் 2032 மார்ச் 31 வரை அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விதிகளின்படி ஒரு நிறுவனத்தின் கீழ் விற்பனை செய்யப்படும் அனைத்து வாகனங்களின் சராசரி எரிபொருள் பயன்பாடு மற்றும் கார்பன் வெளியேற்றம் நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்குள் இருக்க வேண்டும். இதன்படி 100 கிலோமீட்டர் தூர பயணத்திற்கு கார்களின் சராசரி பெட்ரோல் நுகர்வு 3.99 லிட்டராக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வரும் 2032 இதை 3.32 லிட்டராக குறைக்க வேண்டும் என்றும் இதன் வாயிலாக வாகன உற்பத்தியாளர்கள் ஆண்டுதோறும் எரிபொருள் சிக்கனத்தை மேம்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய கஃபே 3 விதிகள் சிறிய கார்கள், பெரிய கார்கள், மின்சார வாகனங்கள் என தனித்தனி சலுகைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2025 செப்டம்பரில் இதற்கான திருத்தப்பட்ட வரைவு அறிக்கை வெளியான பொழுது சிறிய வாகனங்களுக்கு அது சாதகமானதாகவும் அதிக எரிபொருள் பயன்படுத்தும் பெரிய வாகனங்களுக்கு கடுமையானதாகவும் விதிகள் இருப்பதாக வாகன தொழில்துறையினர் தெரிவித்தனர். இந்நிலையில் இறுதி விதிகளின் சிறிய கார்களுக்கு இந்தவித தனிச் சலுகையும் வழங்கப்படவில்லை. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் அரசாங்கத்தின் கீழ் எரிபொருள் நிரப்பும் நிலையங்களில் நிவாரணம் வழங்கப்படும் என்று பிரிட்டிஷ் கொலம்பிய NDP தலைவர் டேவிட் ஈபி உறுதியளித்திருக்கின்றார். சரையில் பிரச்சாரம் செய்தபோது ஈபி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். எரிவாயு மற்றும் டீசலுக்கான மாகாண மோட்டார் எரிபொருள் வரியை லீட்டருக்கு 10 சென்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாகவும் அதே நேரத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இடம்பெறும் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த விலை கட்டுப்பாடு என்று அவர் அழைக்கும் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துவதாகவும் இபி தெரிவித்திருக்கின்றார். அக்டோபர் 24 தேதி மீண்டும் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் எரிபொருள் நிலையங்கள் வசூலிக்கக்கூடிய

சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 6 மாத கால பணிக்காக புளோரிடாவில் உள்ள கெனடி விண்வெளி மையத்தில் இருந்து புறப்பட்ட கெனடிய விண்வெளி வீரர் குழு தங்கள் முதல் நாளை நிறைவு செய்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அல்பர்டா மாகாணத்தை பூர்வீகமாக கொண்ட குட்ரிக்கும் அவரது குழுவினரும் விண்வெளியில் பயணித்து சுமார் 8 மணி நேர பயணத்தை தொடர்ந்து 2 மணி நேர இணைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். நேற்று இரவு விண்வெளி நிலையத்தின் நுழைவு வாயில் வழியாக அவர்கள் உள்ளே நுழைந்திருக்கின்றார்கள். இந்த நிலையத்தில் 6 மாதங்கள் அவர்கள் தங்கியிருந்து ஆராய்ச்சிகளில் ஈடுபட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நடிகரும் நரம்பியல் கோளாறு ஆதரவாளருமான மைக்கேல் ஜே ஃபாக்ஸ் இன்று ரீடோ ஹாலில் கௌரவிக்கப்படவிருக்கின்றார். ஏற்கனவே கனடா ஆணைக்குழுவில் உறுப்பினராக இருக்கின்ற ஃபாக்ஸ் ஆளுநர் நாயகம் லூயிஸ் ஆபர் நடத்துகின்ற விழாவில் பதவி உயர்த்தப்பட இருக்கின்றார். பார்க்கின்சன் நோய் குறித்த ஃபாக்ஸின் உலகளாவிய ஆதரவு மற்றும் அசைக்க முடியாத நேர்மையின் காரணமாக ஏற்பட்ட நன்மைகள் குறித்து அவருக்கு இந்த கௌரவங்கள் வழங்கப்படுவதாக ரீடோ ஹால் தெரிவித்துள்ளது. ஃபாக்ஸ் இந்த நோய் குறித்த ஆராய்ச்சிக்காக $2.5 பில்லியன் திரட்டியிருக்கின்றார். மேலும் அதன் அறிகுறிகளுடன் வாழ்பவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்த வெளிப்படையான அனுபவங்களையும் அவர் பகிர்ந்திருக்கின்றார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் சுவிட்சர்லாந்து ஜனாதிபதி காய் பாமலின் அக்டோபர் 5 முதல் 7 வரை இந்தியாவுக்கு அரசுமுறை பயணத்தை மேற்கொள்கின்றார். ஜனாதிபதி பாமேலுடன் உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் வணிகத் தலைவர்களடங்கிய குழு பயணம் செய்ய உள்ளது. வர்த்தகம் மற்றும் முதலீடு, அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம், மக்கள் நடமாட்டம், கலாச்சாரம் மற்றும் மக்களிடையான தொடர்பு உட்பட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பின் முன்னேற்றத்தை ஆய்வு செய்ய அக்டோபர் 5 இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ஜனாதிபதி பாமேலினும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துவார்கள் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்தது. பலதரப்பு அமைப்புகளின் ஒத்துழைப்பு உட்பட்ட பிராந்திய மற்றும் உலகளாவிய நிகழ்வுகள் குறித்தும் அவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவிருக்கின்றனர். அமெரிக்காவில் டொனால்டு டிரம்பின் 2வது ஆட்சிக் காலத்தில் 2,50,000 விசாக்கள் இதுவரை ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த கால ஜனவரி மாதத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டதில் இருந்து அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே என்ற கொள்கையுடன் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை டொனால்டு டிரம்ப் மேற்கொண்டு வருகின்றார். இதற்காக குடியேற்ற விதிகளில் கடுமையான மற்றும் தீவிர கட்டுப்பாடுகளை அவர் கொண்டு வந்திருக்கின்றார். இதன் காரணமாக கடந்த ஆண்டு டொனால்டு டிரம்ப் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டதில் இருந்து தற்பொழுது வரை விசா விதிமுறைகள், மீறல் குற்றச்சாட்டுகள், குற்றச் செயல்கள், மோசடி மற்றும் அமெரிக்காவுக்கு எதிரான வன்முறைக்கு ஆதரவளித்தல் போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதப்படும் நடவடிக்கைகள் உட்பட்ட பல்வேறு காரணங்களுக்காக 2,50,000 விசாக்கள் ரத்து செய்யப்பட்டதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. குறிப்பாக கடந்த ஆகஸ்டில் மட்டும் 1,75,000 விசாக்கள் ரத்து செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 2,300 பிறப்பு சுற்றுலா தொடர்பான விசாக்களும் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது அமெரிக்க மக்களை பாதுகாப்பதில் தங்களின் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லாகும் என்றும் வெளியுறவுத்துறை வெளியிட்டிருக்கின்ற செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யெமனில் உள்ள ஈரான் ஆதரவு ஹூதி பயங்கரவாத குழுவுக்கு உதவ முயன்றதாக கூறப்படும் சந்தேகத்தின் பேரில் அமெரிக்க மாநிலத்தின் ஹான்ஸ்போர்டில் உள்ள அணுசக்தி தளத்தில் பணிபுரியும் எரிசக்தி துறை ஊழியர் ஒருவரை FBI அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர். ஹூதி குழுவினருக்கு தேவையான பொருட்கள் அல்லது வளங்களை வழங்க முயன்றதாக வாஷிங்டன் ரிச்லேண்ட் பகுதியைச் சேர்ந்த 51 ஆஷ்டன் ஹமீத் எல்லாபூடி மீது இந்த குற்றம் சாட்டப்பட்டதாக அமெரிக்க நீதித்துறை தெரிவித்துள்ளது. குறித்த குழுவின் தகவல் தொடர்பு திறனை மேம்படுத்த உதவுதல், வீட்டில் தயாரிக்கப்படும் வெடிப்பொருட்களை மற்றும் ஆளில்லா விமானங்களின் பொருட்களை வாங்குதல் மற்றும் யெமனுக்கு பயணம் செய்தல் ஆகியவற்றில் அவர் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் அந்த அரச ஊழியருக்கு அதிகபட்சமாக 20 சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் பேரவை அக்டோபர் 1 இருந்து சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் சில முக்கிய விதிமுறைகளை அமுல்படுத்தியிருக்கின்றது. அதன்படி துடுப்பாட்ட வீரர்கள் ஆட்ட நேரத்தை தேவையின்றி வீணடித்தால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம். இந்த தவறுகள் தொடரும் பட்சத்தில் எதிரணிக்கு மேலதிகமாக 5 வழங்கப்படும். பகல் நேர டெஸ்ட் போட்டிகளிலும் சோதனை முறையில் இளஞ்சிவப்பு பந்து பிங்க் பால் பயன்படுத்தப்படவுள்ளது. மகளிர் கிரிக்கெட் போட்டிகளில் பயன்படுத்தப்படும் பந்துகளின் அளவுகள் சர்வதேச அளவில் முறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மட்டுப்படுத்தப்பட்ட ஓவர்கள் கொண்ட போட்டிகளின் போது வழங்கப்படும் தாக இடைவேளையில் அணிகங்களின் தலைமை பயிற்சியாளர்கள் மைதானத்துக்குள் சென்று வீரர்களுக்கு ஆலோசனைகளை வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது.

0: இருக்கின்றது.
1: மணித்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
2: மணத்தியாள செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 14 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 24 °C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 7 °C, நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 18 °C, நாளைய மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 20 °C, வரும் திங்கட்கிழமை 16 °C, செவ்வாய்க்கிழமை 16 °C காணப்படுகின்றது. நாளை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்டமிழ்ச்சியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்து வாக்களித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்களுக்கு உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான விஸ்வநாத் அண்ட் சன் திரைப்படத்திலிருந்து, இந்த திரைப்படம் 2026 ஆம் ஆண்டு வந்த திரைப்படம் தான். இந்த திரைப்படத்திலிருந்து மித்ரனுடைய இசையில்

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் ஆங்கிலேயர் ஆட்சியில் நிறைவறியும் நிறவறியும் இன பாகுபாடும் மிகுந்திருந்தது. இதுவரை ஆட்சியில் ஈடுபாடு இல்லாது தன்னையும் தன் குடும்பத்தையும் மட்டுமே கவனித்து வந்த இளைஞராயிருந்தார் காந்தி. தென்னாப்பிரிக்காவில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் பின்னாளில் அவரை ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக உருவாக்க உதவியது. அங்குள்ள நாட்டல் மாகாணத்தில் டர்பன் நகரில் உள்ள நீதிமன்றத்தில் ஒரு நாள் இந்திய வழக்கப்படி தலைப்பாகை அணிந்து வழக்காடச் சென்ற காந்தியிடம் அத்தலைப்பாகையை விளக்குமாறு நீதிமன்றத்தில் நீதிபதி உத்தரவிட்டார். காந்தியோ இவ்வுத்தரவை எதிர்க்கும் பொருட்டு நீதிமன்றத்தை விட்டு உடனே வெளியேறினார். பிறகொரு நாள் பிரிட்டோரியா செல்வதற்காக தகுந்த பயணச்சீட்டுடன் தொடர்ந்தில் முதல் வகுப்பு பட்டியில் பயணம் செய்த காந்தி, அவர் ஒரு வெள்ளையர் இல்லை என்ற காரணத்திற்காக ஆங்கிலேய அதிகாரி ஒருவரால் தொடர்ந்து நிலையத்தில் பெட்டியில் இருந்து தூக்கி எறியப்பட்டார். வெள்ளையர் அல்லாத ஒரே காரணத்தால் இதுபோன்று பல இன்னல்களை காந்தி அனுபவித்திருந்தார். இதன் மூலம் தென்னாப்பிரிக்காவின் கறுப்பின மக்களுக்கும் அங்கே குடியேறிய இந்தியர்களுக்கும் படும் இன்னல்களை கண்டு நன்குணர்ந்தார். தனது ஒப்பந்த காலம் முடிவடைந்து இந்தியா திரும்ப காந்தி தயாரான போது அங்குள்ள இந்தியரின் வாக்குரிமையை பறிக்கும் தீர்மானத்தை நாட்டல் சட்டப்பேரவை இயற்ற இருப்பதாக செய்தித்தாளில் படித்தறிந்தார். இதை எதிர்க்குமாறு காந்தி தனது இந்திய நண்பர்களிடம் அறிவுறுத்தினார். அவர்களோ தங்களிடம் இதற்கான தேவையான சட்ட அறிவு இல்லை என கூறி காந்தியின் உதவியை நாடினார். காந்தியும் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி தன் தாயகம் திரும்பும் முடிவை மாற்றிக்கொண்டு இத்தீர்மானத்தை எதிர்க்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டார். இதில் அவர் வெற்றி பெறாவிட்டாலும் அங்குள்ள இந்தியர்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பிறகு 1894 நாட்டில் இந்திய காங்கிரஸ் என்ற பெயரில் கட்சி தொடங்கி அதற்கு அவரை பொறுப்பாளரும் ஆனார். இதன் மூலம் நாட்டல் மாகாணத்தில் இருந்த இந்தியர் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களை தங்கள் உரிமைக்காக குரல் எழுப்ப ஊக்கப்படுத்தியும் இருந்தார். 1906 ஜோகார்னஸ்பேக் நகரில் தனது ஒரு போராட்டத்தில் பயன்படுத்தினார். அகிம்சை ஒரு போராட்டத்தில் முதன்முறையாக சத்தியாகிரகம் எனப்படும் அறவழி போராட்டத்தை பயன்படுத்தினர். அகிம்சை, ஒத்துழையாமை, கொடுக்கப்படும் தண்டனையை ஏற்றல் ஆகிய கொள்கைகள் இவ்வறவழி போராட்டத்தின் பண்புகளாகும். இந்த காலகட்டத்தில் காந்தியும் அவருடன் சேர்ந்து போராடியோரும் பலமுறை சிறை சென்றிருந்தனர். தொடக்கத்தில் ஆங்கிலேய அரசாங்கம் இவர்களை எளிதாக அடக்கியது போல் தோன்றியது. பின்னர் பொதுமக்களும் ஆங்கில அரசாங்கமும் இவர்களின் உண்மையான மற்றும் நேர்மையான வாதங்களை புரிந்து கொண்டு இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்கும் நிலை ஏற்பட்டது. இவ்வாறு தனது அறவழி போராட்டத்தின் மூலம் தென்னாப்பிரிக்க வாழ் இந்தியரின் சமூக நிலையை மேம்படுத்தும் முயற்சியில் வெற்றி கண்ட காந்தி தாயகம் திரும்பினார். தொடர்ந்து நாங்கள் காந்தி பற்றி பார்ப்போம். அடுத்து உங்களுடைய 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான விஸ்வநாத் அண்ட் சன் திரைப்படத்திலிருந்து ஜீவியினுடைய இசையமைப்பில் அருண்ராஜ காமராஜனுடைய வரிகளில் சுபலக்ஷினியின் குரல்.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: இந்திய விடுதலை போராட்டத்தில் காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவில் தலைமையேற்று நடத்திய போராட்டங்கள் பற்றி இந்திய மக்கள் அறிந்திருந்தனர். காந்திக்கு கோபாலகிருஷ்ண கோகலே, ரவீந்திரநாத் தாகூர் போன்றோருடன் நட்பு ஏற்பட்டது. காந்தி இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிரான விடுதலை போராட்டத்தில் முழு வீச்சில் ஈடுபட்டார். 1924 இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவராக காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டார். தலைமையேற்றவுடன் காங்கிரஸில் பல மாற்றங்கள் அறிமுகப்படுத்தி இயக்கத்திற்கு புத்துயிர் ஊட்டினார். அறப்போராட்ட வழிமுறைகளையும் சுதேசி போன்ற கொள்கைகளையும் வலியுறுத்தி காங்கிரஸ் இயக்கத்தை இந்தியாவின் மாபெரும் விடுதலை இயக்கமாக மாற்றினார். பிப்ரவரி மாதம் 1930 ஆங்கிலேய அரசு இந்தியாவில் இந்தியர்களால் தயாரிக்கப்படும் உப்புக்கு வரி விதித்தது. மேலும் இந்தியாவில் இந்தியரால் தயாரிக்கப்படும் உப்பை பிரித்தானிய அரசாங்கத்தை தவிர வேறு யாரும் விற்கக்கூடாது என்ற சட்டத்தையும் இயற்றியது. இதை விளக்க கொள்ளுமாறு காந்தி பிரிட்டிஷ்காரரிடம் விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. சத்தியாகிரக முறையில் இதை எதிர்க்க முடிவெடுத்த காந்தி மார்ச் மாதம் 2 1930 அன்று 78 சத்தியாகிரக வாசிகளுடன் அகமதாபாத்தில் இருந்து குஜராத் கடலோரத்தில் இருந்த தண்டி நோக்கி 240 மைல் நடைப்பயணத்தை துவக்கினார். 23 நாட்கள் நடைப்பயணத்தின் பிறகு தன் சகாக்களுடன் தண்டி கடற்கரை வந்து சேர்ந்த காந்தி அங்கிருந்த கடல் நீரை காய்ச்சி உப்பு தயாரித்து பிரித்தானிய சட்டத்திற்கு எதிராக பயங்கரமான பொதுமக்களுக்கு விநியோகித்தார். பகிரங்கமாக பொதுமக்களுக்கு அதை விநியோகித்தார். மேலும் இந்தியாவில் கடலோரத்தில் இருந்த அனைத்து இந்தியர்களையும் இதுபோல உப்பு தயாரித்து பயன்படுத்த சொன்னார். இந்தியாவின் பல இடங்களில் இதுபோல் நடந்தது. காந்தி உட்பட பல்வேறு 1000 இந்தியர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். வேறு வழியில்லாமல் பிரித்தானிய அரசாங்கம் காந்தியிடம் பேச்சுவார்த்தையும் நடத்தி இறுதியில் வரியை நீக்கிக் கொண்டது. உப்பு சத்தியாகிரகம் என்று அழைக்கப்படும் இந்த நிகழ்வு இந்திய விடுதலை போராட்ட சரித்திரத்தில் ஒரு திருப்பு முனையாக கருதப்படுகின்றது. 1942 நடைபெற்ற வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தில் காந்தி பெரும் பங்கும் வகித்தார். இதுபோன்ற பல போராட்டங்களில் முடிவில் 1947 ஆகஸ்ட் மாதம் 15 அன்று இந்தியா சுதந்திர நாடாக மலர்ந்தது. ஆனாலும் காந்தியோ சுதந்திர கொண்டாட்டங்கள் கலந்து கொள்ளாமல் இந்திய பாகிஸ்தான் பிரிவினையை நினைத்து மனம் வருந்தி துக்கம் அனுசரித்தார். அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 2வது இடத்தை பிடித்த திரைப்படமான விஸ்வநாத் அண்ட் சன் திரைப்படத்திலிருந்து ஜிவியினுடைய இசையமைப்பில் அருண்ராஜ காமராஜனுடைய வரிகளில் சுபலட்சுமியின் குரலில்

0: உணலே
1: KM Business Solutions, Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: மகாத்மா காந்தி அவர்கள் இந்திய விடுதலைக்கும் சமூக நீதியை வலியுறுத்தியும் சமூக நல்லிணக்கத்திற்கும் தீண்டாமைக்கு எதிராகவும் முழு மத விலக்கு கோரிக்கையும் 17 முறை 139 நாட்கள் உண்ணாவிரத போராட்டங்களை மேற்கொண்டார். அவற்றில் 3 முறை 21 நாட்கள் கொண்ட தொடர் உண்ணாநிலை போராட்டங்களையும் நடத்தினார். காந்திக்கு மகாத்மா என்னும் கௌரவத்தை வழங்கியவர் ரவீந்திரநாத் தாகூர் ஆவார். அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலும் விஸ்வநாதன் சன் திரைப்படத்தில் இருந்து ஜீவியினுடைய சேமிப்பில் கென் கருணாசனுடைய வரிகளில் சூர்யாவின் குரலில்.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: காந்தி அவர்கள் பகவத்கீதை, ஜைன சாமிய கொள்கைகள், லியோ டால்ஸ்டாயின் எழுத்துக்கள் போன்றவற்றால் ஈர்க்கப்பட்ட காந்தி சத்தியம் அகிம்சை ஆகிய கொள்கைகளை தன் வாழ்நாள் முழுவதும் விடாமல் கடைபிடித்தார். அசைவ உணவுகளை தவிர்க்கும் வைணவ குடும்பத்தில் பிறந்த காந்தி சிறு வயதில் புலால் உணவை சிறிது உண்டாலும் பின்னர் சைவ உணவையை, குறிப்பாக பழங்கள், கடலை, ஆட்டுப்பால் போன்றவற்றையே உண்டு வாழ்ந்தார். சைவ உணவே அசைவ உணவை விட மனித உடலுக்கு ஆரோக்கியமானது என்று தன் சோதனைகள் மூலம் அறிந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 1902 பிறகு பிரம்மச்சாரிய விரதத்தையும் கடைபிடித்தார். இவர் தனது காமத்தை வெல்லும் பொருட்டு பல்வேறு சோதனைகளை செய்து வந்தார். அவை பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாகினார். அவரது பரிசோதனைகளை அவரது மனைவியின் அனுமதியுடன் தான் செய்தார். இவை இன்றளவும் சரியாக புரிந்து கொள்ளப்படாமல் விமர்சிக்கப்படுகின்றன. வாரத்திற்கு ஒரு நாள் மௌன விரதம் மேற்கொண்டார். தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா திரும்பியவுடன் மேல்நாட்டு உடைகளை அணிவதை தவிர்த்து இந்திய உடைகளையே அணியத் தொடங்கினார். உள்நாட்டில் தயாரிக்கப்படும் காகி உடைகளையே இந்திய மக்கள் உடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியும் உள்ளார். உலகே இருக்கும் பாடல் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 2வது இடத்தை பிடித்த திரைப்படமான விஸ்வநாத் அண்ட் சன் திரைப்படத்திலிருந்து ஜீவியினுடைய இசையமைப்பில் அதித்தியின் குரலில்

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன்.com. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: மகாத்மா காந்தி அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் கோயில்களுக்கு செல்வதை அனுமதிக்க வேண்டும் என ஆலய நுழைவு போராட்டத்தை காந்தி துவக்கிய போது அம்பேத்கர் அதை ஆதரிக்கவில்லை. ஒட்டுமொத்த வர்ணாசிரம முறையை ஒழிக்க வேண்டும் எனவும், வர்ணாசிரம முறை ஒழிந்த பின் ஆலய நுழைவு போராட்டமே அர்த்தமற்றது எனவும் அம்பேத்கர் கருதினார். தீண்டாமையும் ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாத வர்ணாசிரம முறையை தான் ஏற்றுக்கொள்வதாக காந்தி அறிவித்தார். திருநெல்வேலி சைவ சித்தாந்த குருகுல பள்ளியில் சமூகத்தில் உயர்ந்த வகுப்பினருக்கு தனி விடுதி, மற்றவர்களுக்கு தனி விடுதி என கடைபிடிக்கப்பட்டதை இந்து மத அறத்தின்படி சரி என காந்தி அவர்கள் வாதிட்டார். இதனால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் ஈனாவீனா ராமசாமியை பேராயக்கா காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேற்ற முடிவெடுக்க தள்ளியது. இதனையொட்டு பெங்களூரில் ராமசாமியாருக்கும் காந்திக்கும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று இக்கலந்தாய்விலும் காந்தி இந்து மத அறத்தின் தேவையை வலியுறுத்தியதால் ராமசாமி பேராய கட்சியிலிருந்து வெளியேற முடிவெடுத்தார். அடுத்து அளிக்கவிருக்கும் பாடல் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான அமரன் திரைப்படத்திலிருந்து ஜீவியினுடைய சேமிப்பில் கார்த்திக் மேத்தாவினுடைய வரிகளில் கரிசரன் மற்றும் ஸ்வேதா மோகனின் குரலில்

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: மகாத்மா காந்தி அவர்கள் 1948 ஜனவரி 30 மாலை 5:17 மணியளவு தன் வாழ்நாளில் இறுதியாக 144 தங்கியிருந்த டெல்லி பிர்லா மாளிகை காந்தி சிமதி என்று சொல்லப்படும் தோட்டத்தில் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட காந்தி கொலை சதி குறித்து விசாரிக்க 1966 கபூர் ஆணையம் நிறுவப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் மகாத்மா காந்தி மறைந்த நாளான ஜனவரி 30 இந்திய விடுதலை போராட்ட வீரர்களின் நினைவாக தியாகிகள் தினமாகவும் கொண்டாடப்படுகின்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான அமரன் திரைப்படத்திலிருந்து ஜிவியினுடைய இசையமைப்பில் ஜுகபாதியினுடைய வரிகளில் சைந்தவியின் குரலில்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
1: சிஎம்ஏ தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான அமரன் திரைப்படத்திலிருந்து ஜீவியினுடைய இசையமைப்பில் விவக்கவர்களுடைய வரிகளில் நகுல் மற்றும் ரம்யாவின் குரலில்

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111 6473278111. சகாஜா
1: சிஎம் தமிழ்ச்சியின் பத்தக பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான அமரன் திரைப்படத்திலிருந்து ஜீவியினுடைய இசையமைப்பில் வசிலனுடைய குரலில்

0: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: சிஎம்டமிழ்த்தியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான அமரன் திரைப்படத்திலிருந்து ஜிவியினுடைய இசையமைப்பில் ஜெகபாரதியினுடைய வரிகளில் கபில் கபிலன் மற்றும் ரக்ஷிதாவின் குரலில்

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தொடர்ந்து நீங்கள் ஒரு மணி வரை கேள்வி பதில்களுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். உங்களுக்கு ஒரு மூளைக்கு ஒரு வேலை தருகின்ற ஒரு கேள்விதான் முதலாவது கேள்வியாக இருக்கிறது. அந்த கேள்விக்கான பதில்களுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222. உங்களுக்கு தரப்படும் கேள்வி ஒரு சின்ன கணக்கு கேள்விதான். நீங்கள் தான் இதற்கான பதிலை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். கேள்வி என்னவென்றால், நாய்களும் கோழிகளும் உள்ள ஒரு குழுவில் தலைகளின் எண்ணிக்கை வந்து 105 மற்றும் அதனுடைய கால்களினுடைய எண்ணிக்கை வந்து 240 எனில் அங்குள்ள கோழிகளின் எண்ணிக்கை எத்தனை? அதாவது நாய்களும் கோழிகளும் உள்ள குழுவில் தலைகளின் எண்ணிக்கை 105 மற்றும் கால்களினுடைய எண்ணிக்கை வந்து 240 எனில் அங்குள்ள கோழிகளினுடைய எண்ணிக்கை எத்தனை? இதுதான் கேள்வி. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222. பாடலை தொடர்ந்து நாங்கள் நேயர்களை சந்திப்போம். ஒலிக்க இருக்கும் பாடல் நேயர் டொல்மிசிறி அவர்கள் விரும்பி கேட்ட 4 ஸ்டூடெண்ட் திரைப்படத்திலிருந்து.

0: கேள்வி பதில்களுடன் நீங்களும் இணைந்திருக்கலாம். உங்களுக்கு தரப்பட கேள்வி வந்து, நாய்களும் கோழிகளும் உள்ள குழுவில் வந்து தலைகளின் எண்ணிக்கை 105 எனில், கால்களின் எண்ணிக்கை 240 எனில், அங்குள்ள கோழிகளின் எண்ணிக்கை எத்தனை? நாய்களும் கோழிகளும் உள்ள குழுவில் தலைகளின் எண்ணிக்கை 105, அதனுடைய கால்களின் எண்ணிக்கை 240 எனில், அங்குள்ள கோழிகளின் எண்ணிக்கை எத்தனை? என்ன ஒரு கஷ்டமான கேள்வியை தந்து விட்டேன், ஒரு தடையுமே காணவில்லை. பரவாயில்லை, பார்த்து அலையுங்கள். உங்களுக்கு பதிலும் தருகின்றேன், 4 பதில் தருகின்றேன். அதில் சரியான பதிலை நீங்கள் கண்டுபிடிங்கள். முதலாவது 50, இரண்டாவது 60, மூன்றாவது 90, நான்காவது 80. நாய்களும் கோழிகளும் உள்ள குழுவில் தலைகளின் எண்ணிக்கை 105 மற்றும் கால்களினுடைய எண்ணிக்கை 240 எனில், அங்குள்ள கோழிகளினுடைய எண்ணிக்கை எத்தனை? முதலாவது 50, இரண்டாவது 60, மூன்றாவது 90, நான்காவது 80. அழைக்கலாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற கேள்வி, நாய்களும் கோழிகளும் உள்ள குழுவில் தலைகளினுடைய எண்ணிக்கை 105 மற்றும் அதனுடைய கால்களினுடைய எண்ணிக்கை 240 எனில் அங்குள்ள கோழிகளினுடைய எண்ணிக்கை எத்தனை? முதலாவது பதில் 50, இரண்டாவது 60, மூன்றாவது 90, நான்காவது 80. அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164 4462 2. அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: இது வந்து 80
0: 80 தான் சரியாக இருக்கும்.
1: 2 16 160 160 போனால் உங்களுக்கு 80 மிச்சம் பெறவணும்.
0: 80 கோழிகள் இருக்கும் என்று சொல்கிறீர்கள்.
1: நீங்க சொன்ன பதில் என்ன? 60.
0: முதலாவது 60, மன்னிக்கோ, முதலாவது 50, இரண்டாவது 60, மூன்றாவது 90, நான்காவது 80.
1: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜ், நான் மதன் கழிக்கின்றேன்.
0: வணக்கம் மதன், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறோம். 80 தான் வரும் ராஜி.
0: 80 தான் சரியா இருக்குமா?
2: ஆமாமாமா.
0: எப்படி வரும்?
2: எப்படி கூட்டி கணக்கு கழிச்சு பார்த்தா 80 தான் வருது. நான் கூட்டி கணக்கு
0: பார்ப்போம். நல்லது, நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்
0: தாரணி, சொல்லுங்கள்.
3: என்ன
0: பதில்? 90 தான் சரி என்று சொல்றீங்களா? கடினமான கேள்வி அல்லது ஒரு ஈஸியான கேள்வியா?
3: ஈஸியானும் இல்ல, கடினமானும் இல்ல, அவரேஜான
0: கேள்வி. அவரேஜான கேள்வி, நல்லது, நன்றி. பார்ப்போம், நன்றி.
3: ஓகே, நன்றி, வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
4: 80
0: தான் உங்களோட பதில். கணக்கு கூட 80 வருதா? பார்ப்போம், நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். கேள்வி என்ன? நல்ல கேள்வி, நில்லுங்கள். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ராஜி. 90 180 பிளஸ் 15 நாங்கள் 60. 180 60 240 சார் தான்.
0: அப்ப 90 தான் வருவன் சொல்றீங்க?
1: 90 15 நாய்கள் சார் தானே.
0: பார்ப்போம், நன்றி. ஆமாம், உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி என்னவென்றால், ஒரு பண்ணையில் வந்து நாய்களும் கோழிகளும் உள்ள ஒரு குழுவில் வந்து தலைகளினுடைய எண்ணிக்கை 105, கால்களினுடைய எண்ணிக்கை 240 எனில் அங்குள்ள கோழிகளினுடைய எண்ணிக்கை எத்தனை என்று கேட்டிருந்தேன். அதற்கான சரியான பதில் அழைப்பில் இருக்கும் நேரை சந்தித்துக் கொண்டு, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: 90 தான் சரி
0: வருது. 90 தான் சரி, கணக்கு போட்டா 90 வருதா? பார்ப்போம், நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம். இது 90 கோழி.
0: 90 கோழி, என்ன கஷ்டமான ஒரு கேள்வியா?
5: இது என்ன, இது பிள்ளை, இதை விட
0: அப்ப காணவே இல்லையே நாங்கள். ஜிஜிபி
6: ஒருத்தரையும்
0: காணவில்லை. ஓடி வந்திருக்கோம். சொல்லுங்க.
6: 90
0: தான், நல்லது, நன்றி. ஆமாம், இதற்கு சரியான பதில் 90 தான் சரியான பதில். கோழிகளின் எண்ணிக்கை 90 ஆக இருக்கும் பட்சத்தில் 105 அங்கே இருக்கும் நாய்களும் கோழிகளுடைய மொத்த எண்ணிக்கை 105. அப்போ கோழிகளின் எண்ணிக்கை 90 இருக்கும் பட்சத்தில் அதனுடைய கால்களின் எண்ணிக்கை 180, மீதம் இருக்கும் 15 நாய்கள் இருக்கும் என்றால் தான் இங்கே 105 வரும். அதே போல் 15 நாய்கள் இருக்கும் பட்சத்தில் அங்கே இருக்கும் நாய்களுடைய கால்களின் எண்ணிக்கை 60. அப்போ 180 + 60 நாங்கள் கூட்டினோம் என்றால் எங்களுக்கு 240 சரியான பதில் வரும். அப்போ அதில் இருக்கும் கோழிகளின் எண்ணிக்கை சரியான எண்ணிக்கை 90 தான் சரியான பதில். இதில் இணைந்து சிறப்பித்த குகதாஸ் மதன், புருஷோத்தமன், தாரணி, சிவலிங்கமையா, செல்வகுமார், இதயன் மற்றும் சுதா அவர்களுக்கு மிக்க நன்றி. ஒளிக்கேற்கும் பாடலை தொடர்ந்து அடுத்த கேள்விகளை நாங்கள் பார்க்கலாம். ஒளிக்கேற்கும் பாடல் நேயர் கண்ணன் அவர்கள் விரும்பி கேட்ட யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து ஜுவன் சங்கர்ராஜனுடைய இசையமைப்பில் நா முத்துக்குமாரனுடைய வரிகளில் உதித் நாராயணனுடைய குரலில்.
4: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA கிரெடிட்.
2: உங்களிடம் கேட்கப்படும் அடுத்த கேள்வி, எந்த உணவை சாப்பிட்டால் உடலில் இரத்தம் அதிகமாக உற்பத்தியாகும்? தரப்படுகின்ற எந்த உணவை சாப்பிட்டால் உடலில் வந்து இரத்தம் அதிகமாக உற்பத்தியாகும்? முதலாவது கோதுமை, இரண்டாவது கேழ்வரகு, மூன்றாவது சாமை. அதாவது எந்த உணவை சாப்பிட்டால் உடலில் இரத்தம் அதிகமாக உற்பத்தியாகும்? கோதுமை, கேழ்வரகு, சாமை. அழைக்கலாம் அழைக்கக்கூடிய தொலைபேசி எண் 4664-4462-22. அடுத்து அளிக்கவிருக்கும் பாடல் நினைத்தது யாரோ திரைப்படத்திலிருந்து, ஹரிச்சரணின் குரலில்.

0: கேள்வி பதில்களுடன் இணைந்திருக்கும் நேயர்களை நாங்கள் சந்திக்கலாம். கேள்வி என்னவென்றால், இந்த உணவை சாப்பிட்டால் உடலில் இரத்தம் அதிகமாக உற்பத்தியாகும். முதலாவது கோதுமை, இரண்டாவது கேழ்வரகு, மூன்றாவது சாமை. அழைப்பில் இருக்கும் நேயர்களை நாங்கள் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நீங்க நினைக்கிறீங்க கேழ்வரகு?
1: கோதுமையில மாவுப்பொருளான
0: கூட
1: அதுல இருந்து சொல்றேன்.
0: அதிலிருந்து சொல்கிறீர்கள், பார்ப்போம். நன்றி
1: நன்றி
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ரஜி, கோதா சேகரன்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: கோதுமை தடசிரியும் பெறாது, கேழ்வரகு ஜாமையும் முன்னோர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தவர்கள். கேழ்வரகத்தான் சொல்றோம்.
0: கேழ்வரகு தான் நீங்க சொல்கிறீங்க, பார்ப்போம். நன்றி
2: நன்றி நன்றி
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள்.
3: அது என்ன, 90 தான் வெறும் 10 கோழி அங்க அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்து சிஎம்ஆர் கேள்வி கேட்டு இருந்தேன் பாட்டு.
0: அப்படியா?
3: அதுக்குத்தான் 10 கோழி அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்து சிஎம்ஆர் கேட்டது, அது 90. அப்ப சரிதானே கணக்கு. இதுக்கு கேழ்வரகு தான் வரும் ராஜி.
0: இதுக்கு கேழ்வரகு தான்
3: வரும்,
0: பார்ப்போம். நன்றி
3: நன்றி நன்றி. வணக்கம்
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம், நான் புருஷோத்தமன் கேட்கிறேன். அறுதியா முதியா முதியான பதில் கேழ்வரகு தான்.
0: கேழ்வரகு தான் பதில், பார்ப்போம். நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம், நான் இது.
0: வணக்கம், சொல்லுங்க.
5: இதை பொறுத்தவங்கள கோதுமை, இந்த இதை போல வெள்ளக்காரர் வந்து கோதுமை தான் சாப்பிட்டா ரத்தம் இல்லையா? வெள்ளக்காரருக்கு ரத்தம் இருக்காதே, கேழ்வரகும் சாமையும் சாப்பிடுறது இல்லையே வெள்ளக்காரர்.
0: ஆனால் என்ன தெரியுமா, இப்ப நான் உங்களையே நாங்க சொல்லிக்கொண்டு தெரியவாது
5: இல்ல, அது இல்ல கோதுமை இல்ல, நீங்க சொன்னபடி கேழ்வரகும் சாமையும் வெள்ளக்காரர் சாப்பிடுறது இல்ல,
0: சாப்பிடுவது
5: வெள்ளக்காரர். அப்ப இந்த அவைக்கு ரத்தம் இல்லையா அந்த ஒரு கேள்வியா?
0: நாங்க கேட்டது உடலின் இரத்தம் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகிறது.
5: அது உற்பத்தி ஆகிறது தடவாடல, அப்படி எல்லாம் கோதுமையே நான் சொல்றேன்.
0: நன்றி
5: நன்றி.
0: ஆமாம், மனிதன் அதாவது எந்த உணவு சாப்பிட்டால் உடலில் இரத்தம் அதிகமாக உற்பத்தியாகும். முதலாவது கோதுமை, இரண்டாவது கேழ்வரகு, மூன்றாவது சாமை. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462 2.
6: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
7: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
6: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
7: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
6: சுகந்தன், 416-540-6269.
7: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
8: கனடாவின் முதல் முதல் முதல் HD, இது இது தமிழ் HD.
0: எந்த உணவு சாப்பிட்டால் உடல் இரத்தம் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகும்? அதற்கு சரியான பதில் கேழ்வரகு தான் சரியான பதில். இதில் இணைந்து சிறப்பித்த செல்வகுமார், குகதாஸ், மதன், புருஷோத்தமன் மற்றும் மதன் அவர்களுக்கு மிக்க நன்றி. புருஷோத்தமன், மதன், செல்வகுமார், குகதாஸ், இதியன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து SPB சித்ரா மற்றும் சுஜாதாவின் குரலில்.

0: என்றும் கிழக்கன் நிகழ்ச்சியில் கேள்வி பதில்களுடன் நீங்கள் இணைந்திருக்கலாம். அந்த வகையில் உங்களுக்கான அடுத்த கேள்வி, மாலைக்கண் நோய் எதன் குறைபாட்டால் ஏற்படுகின்றது? மாலைக்கண் நோய் எதன் குறைபாட்டால் ஏற்படுகின்றது? முதலாவது விட்டமின் ஏ, இரண்டாவது விட்டமின் பி, மூன்றாவது விட்டமின் சி. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664 4462 2.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: இருக்கும் நேயர்களை நாங்கள் சந்திக்கலாம். கேள்வி என்னவென்றால், உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, மாலைக்கண் நோய் எதன் குறைபாட்டால் ஏற்படுகின்றது? முதலாவது விட்டமின் ஏ, இரண்டாவது விட்டமின் பி, மூன்றாவது விட்டமின் சி. அழைப்பில் இருக்கும் நேயர்களை நாங்கள் சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் ராகி.
0: வணக்கம் செல்வகுமார், சொல்லுங்கள்.
4: விட்டமின் ஏ.
0: விட்டமின் ஏ மற்றது வராது அப்படியா? அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: அதிக ரத்தம் கூட சாப்பிட மூண்டாம் சாப்பிடாம கூட வருமே.
0: மற்றத்திலையும்
5: கோதுமை சாப்பிட்டாலும் சாமியை சாப்பிட்டாலும் ரத்தம் ஊறுந்தாலும் மூண்டாம் சாப்பிடணும், இன்னும் அதிகம் அதிகமா வரும்.
0: அதிகமாக ஒரு வெள்ளம்
4: சொல்லுங்கள்.
0: கரட்டிலேயே
4: இருக்குது, விட்டமின் ஏ சத்து இருக்கு. அப்ப கண்ணுக்கு என்றபடியால் சில நேரம் கரட்டை சாப்பிட்டா கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன்.
0: அப்ப என்ன விட்டமின் ஏயா பியா சியா?
6: சிறுவயதிலிருந்து சாப்பிடாம இருந்தபடியதான் எனக்கு குறைபாடு, பார்வை குறைபாடு வந்தது. கடல் பக்கத்துல இருந்து மீன் சாப்பிடாம விடுற பிராமணன் நான்.
0: நன்றி
6: நன்றி நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம், நான் புருஷோத்தமன் காய்கிறேன். இது விட்டமின் ஏ தான் சரியான பதில்.
0: ஏ தான் சரியான பதில். பார்ப்போம். நன்றி
7: நன்றி நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
8: ஓ வணக்கம். இல்லை, நான் இதே இந்த கேள்வி ஒரு திருப்பி கேட்கலாமோ?
0: கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு ஒரு டவுட் வந்துட்டு கேள்வியில? மாலைக்கண் நோய் எதன் குறைபாட்டால் ஏற்படுகின்றது? விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி.
8: மாலையான குறைபாட்டால வருது.
0: மாலையான குறைபாட்டா? காலையான குறைபாட்டால வராது.
8: மாலையான தாள் தான் அந்த குறைபாடு வருது.
0: வேறது நல்லது. நன்றி
8: வணக்கம்.
0: நன்றி. ஆமாம், மாலைக்கண் நோய் எதன் குறைபாட்டால் ஏற்படுகின்றது? முதலாவது விட்டமின் ஏ, இரண்டாவது விட்டமின் பி, மூன்றாவது விட்டமின் சி. நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664 4462 2.
9: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும். இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
10: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
11: அது மாதிரி நான் மகன் காய்க்கின்றேன்.
0: வணக்கம்.
11: வணக்கம். மாலக்கண்ணன்டா சொன்னீங்க?
0: ஆமா,
11: மாலக்கண்ணன் சொன்ன ராஜே சூரியன் மங்கி கொண்டு போயிட்டு மாலையில கண்ணூர் வரைக்கும் சாடியா மங்கி கொண்டு தானே போகும்.
0: அது சூரியன் மங்கினா மட்டும்தான் மங்குமா?
11: சூரியன் மங்கினா இருட்டு வரைக்கும் மாலக்கண் வருத்தம் கூடுதலா வருந்தானே.
0: அப்ப சில பேருக்கு விடுமுறையில எல்லாம் மங்கு.
11: இது விடுமுறை இல்லையா?
0: குறைபாட்டால் ஏற்படுகின்றது. அதுக்கு சரியான பதில் வந்து விட்டமின் ஏ தான் சரியான பதில். இணைந்து சிறப்பித்த செல்வகுமார் தவம், மதன் குகதாஸ், புருஷோத்தமன் மற்றும் இதயன் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஒலிக்கு இருக்கும் பாடல் உன்னை நினைத்த திரைப்படத்திலிருந்து ஹரிஹரனுடைய குரலில்.

உங்களுடன் நானும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நேரமாகிவிட்டது. இதுவரை நேரமும் சிஎம்ஆர் தமிழ் ஏஸ்டுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அழைப்பில் இணைய வேண்டும் என்று ஆர்வப்பட்டு இணைய முடியாமல் தவித்த நேயர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய முடிய உங்கள் எல்லோருக்கும் இனியப்படுவதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி, நன்றி, வணக்கம்.

0: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
1: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
0: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
3: Everlasting Travels and Tours.
2: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
3: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
2: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
3: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
2: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
3: 416-723-7387.
2: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
3: உத்தரவாதம் வழங்கப்படும்.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
4: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்கு

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறுதி. நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
4: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
3: கற்பிக்கப்படுகின்றன. 3-4-4-talenta-academy.ca.
5: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333. ஜெயபிரமநாதன், புரூக் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
6: என்ன யோசினை?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, அடகு வைக்கலாம் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
1: புதிய
3: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
10: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 41. கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதல் அழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை பெய்யும். அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da. Tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
7: உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்போரோ. 416-759-2600. 416-759-2600.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
8: வொர்க்கிங் ஃபார் யூ.
2: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்போரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrx.com.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
6: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 41, கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ. 416-720-7439 சித்ரா செல்வநாதன். வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா
2: நினைத்தது போல திருமணமா பிறந்தநாள் கோஆபரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்
2: அழகான பால்ரூம்ஸ் உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்
4: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 குணா இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன
5: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும் அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு
4: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca
6: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும் ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049
7: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நிவல்லடா
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
9: அதிகாரம் 41 கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல் அரங்கு இன்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல் நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-27.

0: இப்படிங்கண்ணா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய கற்பிக்கப்படுகின்றன. 3-3-4-4 talentaacademy.ca.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டியோட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது உங்கள் அபிமான வானொலி CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இப்பொழுது முதல் கலையகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. கலையக நேரம் 5:03.
0: மனத்தியால செய்திகள்
2: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
1: வணக்கம். CMR தமிழ் HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. வலிகாமம் வடக்கில் பகுதியில் தமது பூர்வீக காணிகளை உடனடியாக விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் வெள்ளித்தோறும் நடத்தும் கவனயீர்ப்பு போராட்டம் இன்று 24வது வாரமாகவும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதுபற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: வலிகாமம் வடக்கு பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக தொடர்ந்தும் தமது காணிகள் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்களின் போராட்டம் தொடர்கிறது. இலங்கை ராணுவத்தின் கொமாண்டா பங்களா முன்பதாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை 24வது வாரமாக கவனயீர்ப்பு போராட்டம் தமிழ் மக்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. யுத்தம் நிறைவடைந்து 17 வாரங்கள் கடந்துள்ள போதிலும் பாதுகாப்பு தரப்பின் ஆக்கிரமிப்பின் கீழ் அந்த பகுதியை உயர் பாதுகாப்பு வலயமாக வைத்திருக்கிறமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த 1990 ஜூன் மாத கால பகுதியில் வலிகாமம் வடக்கிலிருந்து பரவந்தமாக குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டனர். மக்கள் வெளியேற்றப்பட்டதை தொடர்ந்து அந்த பிரதேசம் உயர் பாதுகாப்பு வலயமாக இலங்கை அரசினால் மாற்றப்பட்டது. ஆயுதம் முதல்கள் நிறைவடைந்து 17 வருடங்கள் கடந்துவிட்ட போதிலும் பாதுகாப்பு படையினர் வெளியேறாமல் காணிகளை தொடர்ந்து தமது கட்டுப்பாட்டிலேயே ஆக்கிரமித்து வைத்திருக்கின்றனர். தமது பாரம்பரிய பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு கோரி மக்கள் நீண்டகரமாக போராடி வருகின்றனர். எனினும் எந்தவித ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை மாறி மாறி ஆட்சிபுடம் ஆட்சியர்கள் முன்னெடுக்கவில்லை. இந்த நிலையில் தமது பூர்வீக நிலங்களை தமதுக்கு மூட கிடைக்கும் வரை ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமைகள் தொடர் போராட்டங்களை முன்னெடுப்பது என காணி உரிமையாளர்கள் தீர்மானித்திருந்தனர். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அவர்கள் ராணுவ கொமாண்டோ பங்களா முன்பதாக திரண்டு தமது 24வது வார போராட்டத்தை உறுதியுடன் முன்னெடுத்திருந்தனர்.
1: சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற சிவராசா அனோஜனை விடுவிப்பதற்கு தேவையான அரசு மட்டத்திலான தலையீட்டை மேற்கொள்ளுமாறு கோரி ராமஞ்சா மற்றும் அமரப்புற பீடங்களின் மகாநாயக்க தீரர்களால் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவிடம் மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை ராமாஞ்சா பீடத்தின் மகாநாயக்க தேரர் மகுலவேவே விமலநாயக்க தேரர் மற்றும் அமரப்புற பீடத்தின் மகாநாயக்க தேரர் கரகொட உயன்கொட மைத்ரிமூர்த்தி மகாநாயக்க தேரர் ஆகியோரினால் ஒப்பமிடப்பட்ட இந்த கடிதம் தென்னிலங்கை பிரதான சங்கநாயக்க தேரர் உமல்வே சோபித்த தேரரினால் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமகேவிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. இதேவேளை இந்து சமூகத்தை பிரதித்துவப்படுத்தி இந்து குருமார் சங்கத்தின் தலைவரும் அகில இலங்கை இந்து கலாச்சார சபையின் தலைவருமான சிவஸ்ரீ KVK வைத்தீஸ்வர குருக்களினாலும் மற்றொரு மகஜர் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் பாகோட சந்தவங்சி தேரர் வேபடேரா தர்மஸ்ரீ தேரர் இந்து குருமார் சங்கத்தின் உறுப்பினர் சிவஸ்ரீ குகதாச குருக்கள் சட்டத்தரணி தனுஜா நவரத்ன மற்றும் சமூக செயற்பாட்டாளர் RA அமில சஞ்சீவ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றன. தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமார் பதவி விலக வலியுறுத்தி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னை வண்ணாரப்பேட்டையில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதில் பங்கேற்ற பின்னர் அந்த கட்சியின் தமிழக செயலாளர் சண்முகம் இவ்வாறு தெரிவித்தார். இடைத்தேர்தல் நடைபெறும் மதுராங்கத்தில் உள்ள கிராமங்களில் கம்யூனிஸ்ட் வேட்பாளருக்காக நாங்கள் வாக்கு சேகரிக்க சென்றபோது அங்கிருந்த மக்கள் நீங்கள் மட்டும்தான் துண்டு பிரசுரம் கொடுக்கிறீர்கள், மற்ற கட்சியினர் பணம் கொடுக்கின்றனர் என கூறினார்கள். எந்த கட்சியினர் என நாங்கள் வினவியதற்கு தமிழக வெற்றிக் கழக கட்சியில் தான் அதிக அளவில் பணம் கொடுத்தனர் என தெரிவித்திருக்கிறார்கள். தன்னை தூய சக்தி என கூறிக்கொண்டு வாக்கிற்கு தமிழக வெற்றிக் கழகம் பேரம் பேசுகிறது. இதற்கான பதிலை அந்த கட்சியின் தலைவரான முதல்வர் விஜய் தான் கூற வேண்டும் என அவர் தெரிவித்தார். நடிகரும் நரம்பியல் கோளாறு ஆதரவாளருமான மைக்கேல் ஜே ஃபாக்ஸ் இன்று காலை ரைடோ ஹாலில் கௌரவிக்கப்படவிருக்கிறார். ஏற்கனவே கனடா ஆணைக்குழுவில் உறுப்பினராக உள்ள ஃபாக்ஸ் ஆளுநர் ஜெனரல் லூயிஸ் ஆர்பர் நடத்தும் ஒரு விழாவில் துணைவர் பதவிக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். பார்க்கின்சன் நோய் குறித்த பாக்ஸின் சக்தி வாய்ந்த உலகளாவிய ஆதரவு மற்றும் அசைக்க முடியாத நேர்மையின் காரணமாகவே இந்த கௌரவம் வழங்கப்படுகிறது என்று ரைடோ ஹால் தெரிவித்திருக்கிறது. ஃபாக்ஸ் இந்த நோய் குறித்த ஆராய்ச்சிக்காக 2.5 பில்லியன் டாலர்களை திரட்டியிருக்கிறார். மேலும் அதன் அறிகுறிகளுடன் வாழ்பவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்த வெளிப்படையான ஆவணங்களையும் அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஏமனில் உள்ள ஈரான் ஆதரவு ஹவுதி பயங்கரவாத குழுவிற்கு உதவ முயன்றதாக கூறப்படும் சந்தேகத்தின் பேரில் அமெரிக்க மாநிலத்தின் ஹான்போர்டில் உள்ள அணுசக்தி தளத்தில் பணிபுரியும் எரிசக்தி துறை ஊழியர் ஒருவரை FBI வியாழக்கிழமை கைது செய்திருக்கிறது. ஹவுதி குழுவினருக்கு தேவையான பொருட்கள் அல்லது வளங்களை வழங்க முயன்றதாக வாஷிங்டனின் ரிச்லேண்ட் பகுதியைச் சேர்ந்த 51 வயதான ஆஸ்டன் ஹமீட் எல்போடி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க நீதித்துறை தெரிவித்திருக்கிறது. குறித்த குழுவின் தகவல் தொடர்பு திறனை மேம்படுத்த உதவுதல், வீட்டில் தயாரிக்கப்படும் வெடிப்பொருட்கள் மற்றும் ஆளில்லா விமானங்களின் பொருட்களை வாங்குதல் மற்றும் ஏமனுக்கு பயணம் செய்தல் ஆகியவற்றில் எல்போடி ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் அந்த அரசு ஊழியருக்கு அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
0: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இப்பொழுது முதல் 8:30 வரை உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அலைக்குண்டு தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக கூட நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். முகநூல் வாயிலாக இணைந்து கொள்வதாக இருந்தால் சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். இன்று 2 அக்டோபர் இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நாட்களை கொண்டாடுகின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எமது அன்பான வாழ்த்துக்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலையை பார்த்துவிடலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 18°C இருக்கிறது. சூரிய ஒளியுடன் காணப்பட்டாலும் ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுவதாக எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. காற்று வடக்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 21-35 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பின்றரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 7°C பதிவாகும். இன்றைய பின்றரவில் வானம் தெளிவாக இருக்கும். டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளிலே பாரிய மாற்றம் இருக்கிறது. இன்று 6% உயர்வடைந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று நள்ளிரவின் பின்னரும் மீண்டும் மேலும் 6% உயர்வடைகிறது. உயர்வடைந்து எரிபொருளின் நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 190.9% காணப்படும். மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கங்கள் நேர்கள் 416-644-6222 என்ற இலக்கங்களை அழைத்து நிகழ்ச்சியில் நேரடியாக இணைந்து கொள்ளலாம் அல்லது முகநூல் வாயிலாக இணைந்து கொள்ளலாம். சிஎம்

0: அடுத்த அந்த புத்தம் புதிய பாடல் ஜெயிலர் 2 திரைப்படத்திலிருந்து. அனிருத்தின் இசையில் சூப்பர் சுப்புவின் பாடல் வரிகளில் அனிருத் மற்றும் தீப்தி சுரேஷ் ஆகியோர் இணைந்து பாடியது. நிகழ்ச்சியில் நீங்கள் முடிந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-644-2222 416-644-2222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் செல்வகுமார், எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கிறோம் செல்வகுமார், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக உற்சாகமாக இருக்கிறேன்.
0: சரி, என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள் என்று?
1: இந்த அன்னக்கிளி அந்த இல்லை அன்னக்கிளி செஞ்சு வந்தாண்டு அந்த பாட்டுக்கு.
0: நக்கிளி அசைந்து வந்தால் நீங்கள் விடுவதாக இல்லை. சரி, இதோ உங்கள் தெருவில் ஒழிக்கிற பாடல் கேட்டு மகிழுங்கள்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு வாய்ஸ் என் ராசையா.

0: காலை நேரம் 5:21 நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: இனிய மாலை. வணக்கம் கமல் பாரதி. கோதாஸ் நலமா இருக்கிறீங்களா? நீங்கள்
0: நலமாக இருக்கிறோம், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நலமா மகிழ்ச்சியா இருக்கிறேன், நன்றி.
0: என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: இன்றைக்கு பாவ விளக்கு படத்துல இருந்து காவியமா நெஞ்சு நோவியமா அந்த பாட்டை கேட்போம்.
0: சரி, இது உங்கள் திருவில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: என்ன அத்திம்பே, சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
3: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
2: ஓ, நீங்க வைர மாளிகை சொல்றீங்களா?
3: அதத்தான் சொல்றேன்.
0: ஒழிக்கும் பாடல் பாவை விளக்கு திரைப்படத்திற்காக திரை சித்திரகம் கே வி மகாதவனின் இசையில் இசை சித்தர் சி எஸ் ஜெயராமன் மற்றும் பி சுசீலா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல்.

0: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரமநாதன் புரோக்கர் ரிமாக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
2: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
3: Everlasting Travels and Tours
2: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
3: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
2: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
3: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
2: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
3: 416-723-7387.
2: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
3: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும்.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000. 416-284-7000.
7: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
8: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
8: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD
9: கலை நேரம் 5:31 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியிலே நீங்கள் மனித உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அளிக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222. 416-644-6222. இதே இலக்கங்களை அழைத்து நேர்கள் முகநூல் மணிக்கும் இதே இலக்கங்களை அழைத்து நேர்கள் வாட்ஸ்அப் வாயிலாக கூட தொலைதூரத்திலிருந்து நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளலாம். அதேபோல் முகநூல் வாயிலாகவும் இணைந்து கொள்ளலாம். முகநூல் வாயிலாக CMR தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வாண்டை வரும். அந்த வகையிலே முகநூல் வாயிலாக மங்களம் மோகன் இணைந்திருக்கிறார். இனிய வணக்கம் கமல் பாரதி, நீங்கள் நலமாக என்ற கேள்வி வைத்திருக்கிறார். இனிய வணக்கம், நான் நலமாக இருக்கிறேன், உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். அவர் இன்று வெற்றிக்கு ஒருவன் திரைப்படத்திலிருந்து TMS ஜானகி பாடிய தோரணம் ஆடிடும் என்ற பாடலை தருவீர்களா என்ற கேள்வியை வைத்திருக்கிறார். இதோ அவருடைய தெருவில் ஒலிக்கிறது பாடல்.

0: காலை நேரம் 5:37 நேர்களுக்கு கொடுப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே நீங்கள் முடிந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 4164446222 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் ஸ்ரீராம் பேசுகிறேன். எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கிறோம் ஸ்ரீராம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: என்ன
0: பாடல்கள்?
1: இந்த நேரத்துல வந்து எனக்கு ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்துல இருந்து அகிலா அகிலா.
0: சரி, உங்கள் தெருவில் ஒலிக்கிறது பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி நன்றி நன்றி உங்களுக்கு.
0: வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு ஆலா ராஜு, சின்மை, ஷர்மிளா ஆகியோர். பாடல் காணிசை ஹாரிஸ் ஜெயராஜ். பாடல் வரிகள் நாமுத்துக்குமார்.

கலைக நேரம் 5:43 நிமிடம் நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் முடிந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 4164446222 அல்லது முகநூல் வாயிலாக இணைந்து கொள்ள விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும். ஒலிக்கும் பாடல் பமல் கே சம்பந்தம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சுஜாதா குழுவினர் பாடியது. பாடலுக்கான இசை தேனிசை தென்றல் தேவா.

ஒழித்த பாடல் ஹரிஹரன் சுஜாதா குழுவினர் பாடியது பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்திற்காக. ஒழிக்கும் அடுத்த பாடல் ஹரிஹரன் ஆஷா போஸ்லே குழுவினர் பாடியது நேருக்கு நேர் திரைப்படத்திற்காக.

0: CMR Tamil HD 101.3 Number 1 Super Hit Music Station www.tamilhd2.com
1: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அவேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கிற ஆக பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு, ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன் 416-892-3249 குருநாதன் தேவராஜன் சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111 சகாஜா. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம். ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555
0: Working for you.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 41. கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒளியின் உச்சமா சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் செடி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலைக நேரம் 6 மணி.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி அவலி நியூஸ்.
0: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி செய்திகள் வாசிப்பவர் கமல் பாரதி. இந்தியாவிற்கு பயணமாகியிருக்கும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்யன் சில்வா தலைமையிலான குழுவினர் இந்திய தரப்புடன் உத்தியோகபூர்வ சிநேகபூர்வமான சந்திப்பு ஒன்றை நடத்தியதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த சந்திப்பில் இருதரப்புக்கும் இடையிலான ஆழமான நட்புறவை மேலும் பலப்படுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
2: சீன நிலைப்பாட்டை தொடர்ந்து பேண முற்படும் ஜனதா விமுக்தி பிரமன் என்று அழைக்கப்படும் மக்கள் விடுதலை முன்னணியினை தமது கைகளில் வைத்துக் கொள்ள டெல்லி தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் ஜனதா விமுக்தி பிரமனின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா உள்ளிட்ட தூதுக்குழுவினர் இந்திய தரப்பு முக்கிய சந்திப்புகளை நடத்தியிருக்கிறது. மக்கள் விடுதலை முன்னணியின் ஜனதா விமுக்தி பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தலைமையில் தூதுக்குழுவினர் இந்திய தரப்புடன் உத்தியோகபூர்வ சிநேக சந்திப்புகளை நடத்தியதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கிறது. சந்திப்பில் இரண்டு தரப்புக்கும் இடையில் ஆழமான நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டன. இலங்கையின் முன்னேற்றத்துக்கும் ஒரு நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக இந்தியா எப்போதும் துணை நிற்கும் என உறுதிப்பாடும் சந்திப்பின் போது வெளிப்படுத்தப்பட்டதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் அந்த உத்தியோக எக்ஸலத்தில் தகவல் வெளியிட்டிருக்கிறார். இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதிநிதிகளை புதுடெல்லியில் சந்தித்த பின்னரே அவரது பதிவு செய்திருக்கிறார். அண்மையில் டில்வின் சிலா தலைமையிலான தூதுக்குழுவினர் அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கரை முன்னரும் சந்தித்திருந்தனர். அதேபோல இந்திய வெளியுறவு அமைச்சின் செயலாளர் கடந்த மாதம் இலங்கை வந்து திரும்பியிருந்ததும் குறிப்பிடத்தக்கதாகும்.
0: தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசித்த நீரோசன மற்றும் கடுவேலை மாநகர முதல்வர் ரஞ்சன் ஜெயலால் ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத்துறைகீரிய மில்லேனியம் சிட்டி வீட்டுத் திட்டத்துக்கு சொந்தமான காணியொன்றை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியதாக சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு தொடர்பிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. குறித்த மில்லேனியம் சிட்டி வீட்டுத் திட்டத்துக்கு சொந்தமான 100 பர்ச்சஸ் காணியை துப்புரவு செய்து நாடாளுமன்ற உறுப்பினர் அசித்த நிரோஷனம் மற்றும் கடுவேலை மாநகர முதல்வர் ரஞ்சன் ஜெயலால் ஆகியோரின் தலைமையில் அத்துறைகீரிய மெட்ரோ பஸ் நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. இதனையடுத்து மில்லேனியம் சிட்டி வீடமைப்பு திட்டத்தின் நிர்வாகம் இந்த காணி தமக்கு சொந்தமானது என்று குற்றம் சாட்டியிருந்ததுடன் அத்துறைகிரிய காவல் நிலையத்திலும் முறைப்பாடு செய்திருந்தது. இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றன. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வலியுறுத்தி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னை வண்ணாரப்பேட்டையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் பங்கேற்ற பின் அந்த கட்சி தமிழக செயலாளர் சண்முகம் இவ்வாறு தெரிவித்தார். இடைத்தேர்தல் நடைபெறும் மதுராந்தகத்தில் உள்ள கிராமங்களில் கம்யூனிஸ்ட் வேட்பாளருக்காக நாங்கள் வாக்கு சேகரிக்க சென்றபோது அங்கிருந்த மக்கள் நீங்கள் மட்டும்தான் துண்டு பிரசுரம் கொடுக்கிறீர்கள், மற்ற கட்சியினர் பணம் கொடுக்கின்றனர் என கூறினார்கள். எந்த கட்சியினர் என நாங்கள் வினவியதற்கு தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில்தான் அதிக அளவில் பணம் கொடுத்தனர் என தெரிவித்தனர். தன்னை தூய சக்தி என கூறிக்கொண்டு வாக்கிற்கு தமிழக வெற்றிக் கழகம் பேரம் பேசுகிறது. இதற்கான பதிலை அந்த கட்சியின் தலைவர் முதல்வர் விஜய் தான் கூற வேண்டும் என அவர் தெரிவித்தார். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் அரசாங்கத்தின் கீழ் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நிவாரணம் வழங்கப்படும் என்று பிரிட்டிஷ் கொலம்பியா NDP தலைவர் டேவிட் செபி உறுதியளித்திருக்கிறார். சரையில் பிரச்சாரம் செய்தபோது எபி இந்த அறிவிப்பை வெளியிட்டார். எரிவாயு மற்றும் டீசலுக்கான மாகாண மோட்டார் எரிபொருள் வரியை லிட்டருக்கு 10 சதங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாகவும் அதே நேரத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நடக்கும் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த விலை கட்டுப்பாடு என்று அவர் அழைக்கும் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியதாகவும் எபி கூறுகிறார். அக்டோபர் 24 அன்று மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் எரிபொருள் நிலையங்கள் வசூலிக்கக்கூடிய அதிகபட்ச விலையை நிர்ணயிக்குமாறு பிரிட்டிஷ் கொலம்பியா பயன்பாட்டு ஆணையத்திடம் தனது அரசாங்கம் கோரும் என்றும் கச்சா எண்ணெயின் அடிப்படை விலை ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப இந்த விலை வாரந்தோறும் புதுப்பிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் சுவிட்சர்லாந்து ஜனாதிபதி கை பார்மென் அக்டோபர் 5 முதல் 7 வரை இந்தியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. ஜனாதிபதி பர்மெனுடன் உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் வணிகத் தலைவர்கள் அடங்கிய குழுவினர் பயணம் செய்யவிருக்கிறார்கள். வர்த்தகம் மற்றும் முதலீடு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம், மக்கள் நடமாட்டம், கலாச்சாரம் மற்றும் மக்களிடையேயான தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பின் முன்னேற்றத்தை ஆய்வு செய்ய அக்டோபர் 5 பிரதமர் நரேந்திர மோடியும் ஜனாதிபதி பார்மெலினும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துவார்கள் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. பல சிறப்பு அமைப்புகளில் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பிராந்திய மற்றும் உலகளாவிய நிகழ்வுகள் குறித்தும் அவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள். இதன்போது ஜனாதிபதி பார்மேலின் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்திக்கவிருக்கிறார்.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

கலையக நேரம் 6:05 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்டீ 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்து விடலாம். 17 செல்சியஸாக இருக்கிறது. ஆங்காங்கே முகில்மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று வடக்கு வடமேற்காக மணித்தியாலத்திற்கு 25 முதல் 35 கிலோமீட்டர் வகுத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பின்னிரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 7 செல்சியஸ் பதிவாகும். இன்றைய பின்னிரவில் வானம் தெளிவாக இருக்கும். அக்டோபர் மாதம் 3 தேதி நாளை சனிக்கிழமை பகல் பொழுதில் அதி கூடிய வெப்பநிலையாக 18 செல்சியஸ் பதிவாகும். நாளைய பகல் பொழுது சூரிய ஒளியுடன் கூடிய சிறப்பான நாளாக இருந்தாலும் ஆங்காங்கே முகில் மூட்டம் இணைந்து காணப்படும் என்று எதிர்கூறப்பட்டிருக்கிறது. நாளைய பின்னிரவில் வானம் தெளிவாக இருக்கும். அதி குறைந்த வெப்பநிலையாக 9 செல்சியஸ் பதிவாகும். அக்டோபர் மாதம் 4 தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுதில் அதி கூடிய வெப்பநிலையாக 20 செல்சியஸ் பதிவாகும். அன்றைய பகல் பொழுதில் சூரிய ஒளி காணப்பட்டாலும் சில இடங்களிலே முகில் மூட்டமும் சில இடங்களிலே மலைத்துருளுக்கான வாய்ப்பும் 40% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய பின்னிரவிலும் வானம் அதே மாதிரி இருக்கும். அதாவது சில இடங்களிலே தெளிவாகும், சில இடங்களிலே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 30% இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய நாளின் அதி குறைந்த வெப்பநிலையாக 9 செல்சியஸ் பதிவாகும். டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளிலே பாரிய மாற்றம் இருக்கிறது. இன்று 6% உயர்வடைந்தது. அதேபோல இன்று நள்ளிரவின் பின்னர் மேலும் 6% உயர்வடைகிறது. உயர்வடைந்து 190.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப் போகிறது. நிகழ்ச்சியில் நீங்கள் முடிந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். தொலைதூரத்தில் இருப்பவர்கள் இதே இலக்கங்களை பாவித்து வாட்ஸ்அப் வாயிலாக கூட உங்கள் விருப்ப பாடல்களை நிகழ்ச்சியிலே இணைந்து கேட்கலாம். அந்த இலக்கங்கள் 1416-644-6222. அந்த வகையிலே முகநூல் வாயிலாக ராஜேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜேஷ்குமார், மாலை வணக்கம் கமல் பாரதி அவர்களே, எப்படி இருக்கிறீர்கள் என்ற கேள்வி வைத்திருக்கிறார். மாலை வணக்கம் ராஜேஷ்குமார், நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். அவர் எனக்கு தங்கலான் திரைப்படத்தில் மினிக்கி மினிக்கி பாடல் கிடைக்குமா என்ற கேள்வி வைத்திருக்கிறார். தாராளமாக கிடைக்கிறது பாடல், கேட்டு மகளுங்கள், மட்டும் சிந்திக்கலாம்.

0: கலைய நேரம் 6:11 நேரங்கள் கேட்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் சிட்டி 24 நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியிலே நீங்களும் இணைந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அளிக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 4166442222 அல்லது முகநூல் வாயிலாக கூட உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.

0: கலையக நேரம் 6:18 நிமிடம். நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் ஷெரின் கலைக்கிறேன்.
0: நலமாக இருக்கிறோம் ஷெரின், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நானும் நலமாக இருக்கிறேன்.
0: என்ன பாடல் திட்டப்பாடு வந்திருக்கிறீர்கள் இன்று?
1: யார் இந்த சாலையோரம்.
0: சரி, இது உங்கள் தெருவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடல் தலைவா திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ் சைந்தவி பாடியது.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
6: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
7: நோ நோ நோ.
8: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677-289-200-4677-VKRH.com.
1: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
9: கலைக நேரம் 6:27 நேரங்கள். கேட்டுக்கொண்டு CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு நிகழ்ச்சியிலே நீங்கள் மனித உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-444-6222. அடுத்து முகநூல் வாயிலாக இணைந்து கொள்கின்ற நேர் ஒருவரின் பாடல் வானிலை வருகிறது. சுந்தர் ரஜினி மோகன்ராஜன் இணைந்திருக்கிறார். இனிய மாலை வணக்கம் கமல் பாரதி, நீங்கள் நலமாயின்ற கேள்வியை வைத்திருக்கின்றார். வணக்கம் சுந்தர் ரஜினி, நான் நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். இன்றைக்கு எனக்கு வள்ளி தெய்வானி என்ற திரைப்படத்தில் வந்த மலர்களின் ராஜா, அழகிய ரோஜா என்ற பாடலை ஒளிபரப்புவீர்களா? மிக்க நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். இதோ உங்களுடைய தெருவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள்.

0: ராணி ராணி ராணி மகராணி லா லா லா லா
1: அடுத்த பாடல் பள்ளி தெய்வானி திரைப்படத்திற்காக தனசேகர் மல்லிகா ஆகியோர் இணைந்து பாடியது. நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் அமைந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு ஜெயின் இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். அந்த வகையிலே முகநூல் வாயிலாக நித்யா லோகநாதன் இணைந்திருக்கிறார். இனிய மாலை வணக்கம், நீங்கள் நலமாக என்ற கேள்வியை வைத்திருக்கிறார். இனிய மாலை வணக்கம் நித்யா, நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். எனக்கு சலங்கியொலி திரைப்படத்திலிருந்து ஓம் நமச்சிவாயா என்ற பாடலை தருவீர்களா, நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். இதோ அவருடைய தெருவில் ஒலிக்கிறது பாடல். பாடல் கணிசை இசைஞானி இளையராஜா.

0: காலை நேரம் 6:37 நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: சுவானந்தன், எப்படி இருக்கிறீர்கள்? சரி, என்ன பாடல்? சரி, ஒழிக்கிறது உங்கள் பாடல் கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி,
0: வணக்கம். ஒழிக்கும் பாடலோட எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. பாடலுக்கான இசை ஞானி இளையராஜா.

0: கலைஞர் மார்மணி 42 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார். தனியரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். நான் கலியோவர்தன் கலைக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நல்ல சுகமா சந்தோஷமா உங்களோட நிகழ்ச்சிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் கேட்கும் பாடல் படம் அன்னை இல்லம், பாட்டு 2016 வயது.
0: சரி, ஒழிக்கிறது உங்கள் தெருவில் பாடல் கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: வாய்ப்புக்கு நன்றி தம்பி.
0: நன்றி, வணக்கம்.
2: என்ன அத்திம்பே, சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
3: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
2: ஓ, நீங்க வைர மாளிகை சொல்றீங்களா?
3: அதத்தான் சொல்றேன்.
0: ஒழிக்கும் பாடலோடு TM சவுந்தரராஜன்.

கரைகள் நேரம் 6:46 நேர்களில் கேட்கொண்டு சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 தமிழ் ஒலிபரப்பு. அடுத்து முகநூல் வாயிலாக கல்கி தென்றல் இணைந்திருக்கிறார். இனிய இரவு வணக்கம், நீங்கள் நலமா என்ற கேள்வியை வைத்திருக்கிறார். இரவு வணக்கம் கல்கி தென்றல், நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் புரியட்டும். அவர் எனக்கு பிரம்மா திரைப்படத்திலிருந்து வருது வருது இளங்காட் என்ற பாடலை தருவீர்களா, நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். இதோ உங்களுடைய தெருவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள்.

0: கலைஞரும் 6:52 நிகழ்ச்சியில இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரே சந்திக்கலாம். வணக்கம்.
1: மாலை வணக்கம் கமல்வாதி, நான் சுதா. எப்படி
0: நலமாக இருக்கிறோம்? நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்களும் அதே நேரத்தோடு வாழ்றோம் இருக்கிறோம்.
0: என்ன பாடுது?
1: பாட்டு என்ஜீவன் பாடுது, அந்த படத்துல இருந்து எங்கிருந்து அழைக்குவன் ஜீவன், அந்த பாட்டு.
0: சரி, இதோ உங்கள் திரையில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: ஒலிக்கும் பாடலோடு லதா மங்கேஷ்கர், பாடல் காணிசை இசை ஞானி இளையராஜா.

0: தற்காலிக நேரம் 6:56 நிகழ்ச்சியில இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள் குஞ்சன்? நலமாக இருக்கிறோம், நன்றி குஞ்சன். என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: படையப்பா திரைப்படத்தில் வெட்டி கோடி காட்டு.
0: சரி, உங்கள் பாடல் செய்தி அறிக்கையை தொடர்ந்து இடம்பெறும். கேட்டு மகிழுங்கள், மேலும் சந்திக்கலாம்.
1: சந்திக்கலாம், நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
2: என்ன யோசினை?
3: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
2: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
4: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
5: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
6: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. 416-720-7439. 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஆர் தமிழ் HD. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலையக நேரம் 7 மணி.
1: மனத்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
0: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் HD செய்திகள், வாசிப்பவர் கமல் பாரதி. தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வரும் வாழ்க்கைக்கான வலிமை வீட்டுத் திட்டத்தின் பயனாளிகளுக்கான முதற்கட்ட காசோலைகளை வழங்கும் நிகழ்வு யாழ் மாவட்ட சேலக கேட்போர் கூடத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. இதேவழி இந்த வீட்டுத் திட்டத்தில் ஊழல் நடந்திருப்பதாக தெரிவித்து பல பகுதிகளிலும் இந்த திட்டம் இடைநிறுத்தப்பட்டு வருகின்றது. இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: வளமான நாடு அழகான வாழ்க்கை என ஊழலை அளிக்கப் போவதாக கூறி களமிறங்கிய தேசிய மக்கள் சக்தியின் வீட்டுத் திட்டத்தில் அரங்கேறி வரும் மோசடிகளை அடுத்து திட்டம் பல பகுதிகளிலும் இடைநிறுத்தப்பட்டு வருகிறது. கிளிநொச்சியில் தேசிய மக்கள் சக்தியினால் 50 லட்சம் ரூபாய் வழங்கி முன்னெடுக்கப்படுகின்ற வீட்டுத் திட்டத்தில் 5 லட்சம் வரை லஞ்சம் கோரப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. இந்த நிலையில் வீட்டுத் திட்ட பயனாளிகளை தெரிவு செய்வதிலேயே தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் முதல் பிரமுகர்கள் வரை பணம் வசூலில் குதித்திருக்கின்றமை அம்பலமாகியிருக்கிறது. வீட்டுத் திட்டத்தின் பெயர்களை இணைத்துக் கொள்ள அத்தகைய லஞ்சம் புறப்படும் நிலையில் வீட்டுத் திட்ட நடவடிக்கைகள் இடைநிறுத்த அதிகாரிகள் முற்பட்டு வருகின்றனர். கடந்த ஆண்டில் அரங்கேறிய டித்வா வெள்ள பாதிப்பு மற்றும் கடந்த காலங்கள் யுத்தம் காரணமாக வீடமைப்புகள் அளிக்கப்பட்டவர்கள் தமக்கு கிடைக்கப்பட்ட வீடுகள் இடைநிறுத்தப்பட்ட நிலையில் அவற்றிற்கு புதிய வீடுகளை வழங்க அரசு முன் வந்திருந்தது. இதனிடையே தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் வளமான வாழ்க்கை வீட்டுத் திட்டத்தின் பயனாளிகளுக்கான முதற்கட்ட காசோலைகள் வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்றிருக்கிறது. அரசு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பிரதமர் விருந்தினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் டங்குமரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு காசோலைகளை வழங்கினர். எனினும் புதிதாக ஆட்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்ற சர்ச்சைகள் விடுத்திருக்கின்றது.
0: இலங்கை கடற்பரப்புக்கு அருகில் சிக்கியிருக்கின்ற ஈரானிய எண்ணெய் தாங்கிய கப்பல்களுக்கு தேவையான அத்தியாவசிய சேவைகளை வழங்கினால் இலங்கை மீது தடைகள் விதிக்கப்படலாம் என கொழும்பில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகம் எச்சரித்துள்ளதாக அமெரிக்காவின் வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ற செய்தி ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. கடந்த சில வாரங்களாக அமெரிக்க அதிகாரிகள் இது தொடர்பில் இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் கடல்சார் முற்றுகை மற்றும் பொருளாதார தடைகள் காரணமாக இலங்கையின் தென்மேற்கு கடற்கரையிலிருந்து சுமார் 15 கடல் மைல் தொலைவில் 20 வெற்று ஈரானிய எண்ணெய் தாங்கி கப்பல்கள் நங்கூரமிட்டிருக்கின்றன. இந்த கப்பல்களில் உள்ள மாலுமிகள் உணவு எரிபொருள் மற்றும் குடிநீர் தட்டுப்பாட்டினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானிய கப்பல்களுக்கு முன்னரும் இலங்கை சேவைகள் வழங்கியிருந்ததால் மலேசியாவுக்கு அருகில் இருந்த பல கப்பல்கள் கடந்த 2 மாதங்களில் இலங்கையை நோக்கி நகர்ந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனினும் இந்த கப்பல்களுக்கு சேவை வழங்கும் உள்நாட்டு நிறுவனங்கள் மீது 2-ம் நிலை தடைகள் விதிக்கப்படலாம் என கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் கடந்த ஆகஸ்ட் மாதம் எச்சரித்திருந்தது. அதேவழி கப்பல்களில் உள்ள மாலுமிகளிடமிருந்து உணவுக்கான உருக்கமான கோரிக்கைகள் கிடைக்கப்பட்ட போதிலும் அரசாங்கத்தின் முறையான அனுமதியின்றி சேவைகளை வழங்க முடியாது என இலங்கை கப்பல் முகவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியாவில் புதிதாக விற்பனை செய்யப்படும் கார்கள் வெளியிடும் கார்பன் அளவை குறைத்து அவற்றின் எரிபொருள் சிக்கனத்தை அதிகரிக்கும் வகையில் மத்திய அரசு CAFE 3 என்ற பெயரில் புதிய கட்டுப்பாட்டு விதிகளை அறிவித்திருக்கிறது. இந்த விதிகள் 2027 ஏப்ரல் 1 முதல் 2032 March 31 வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த விதிகளின்படி ஒரு நிறுவனத்தின் கீழ் விற்பனை செய்யப்படும் அனைத்து கார்களின் சராசரி எரிபொருள் பயன்பாடு மற்றும் கார்பன் வெளியேற்றம் நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்கு இருக்க வேண்டும். இதன்படி 100 கிலோமீட்டர் தூர பயணத்திற்கு கார்களின் சராசரி பெட்ரோல் நுகர்வு 3.99 லிட்டராக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதை எதிர்வரும் 2032 3.32 லிட்டராக குறைக்க வேண்டும். இதன் வாயிலாக வாகன உற்பத்தியாளர்கள் ஆண்டுதோறும் எரிபொருள் சிக்கனத்தை மேம்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும். புதிய CAFE 3 விதிகள் சிறிய கார்கள், பெரிய கார்கள், மின்சார வாகனங்கள் என தனித்தனி சலுகைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அமைந்திருக்கின்றன. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 6 மாத கால பணிக்காக புளோரிடாவில் உள்ள கெனடி விண்வெளி மையத்திலிருந்து புறப்பட்ட கெனடிய விண்வெளி வீரர் ஜெர்மி குட்ரிக் மற்றும் அவரது 3 சகாக்களும் விண்வெளியில் தங்கள் முதல் நாளை இன்று நிறைவு செய்கின்றனர். ஆல்பர்டா மாகாணத்தை பூர்வீகமாக கொண்ட சுற்றிக்கும் அவரது குழுவினரும் விண்வெளியில் பயணித்து சுமார் 8 மணி நேர பயணம் மற்றும் 2 மணி நேர இணைப்பு நடைமுறைகளுக்கு பின்னர் வியாழக்கிழமை இரவு விண்வெளி நிலையத்தின் நுழைவு வாயில் வழியாக உள்ளே நுழைந்தனர். அவர் இந்த நிலையத்தில் 6 மாதங்கள் தங்கி சோதனைகளை மேற்கொள்வது, ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவது மற்றும் முக்கியமான பராமரிப்பு பணிகளை செய்வது ஆகியவற்றில் ஈடுபடவிருக்கிறார். அமெரிக்காவில் டொனால்டு டிரம்பின் இரண்டாவது ஆட்சிக் காலத்தில் 2.50 லட்சம் விசாக்கள் இதுவரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டு ஜனவரியில் பொறுப்பேற்றதிலிருந்து அமெரிக்க அமெரிக்கர்களுக்கே என்ற கொள்கையுடன் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இதற்காக குடியேற்ற விதிகளில் கடுமையான மற்றும் தீவிர கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார். இதன் காரணமாக கடந்த ஆண்டு டொனால்டு டிரம்ப் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டதில் இருந்து தற்போது வரை விசா விதிமுறைகள் மீறல், குற்றச்செயல்கள், மோசடி, அமெரிக்காவுக்கு எதிரான வன்முறைக்கு ஆதரவளித்தல் மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதப்படும் நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக 2.5 லட்சம் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது. இது அமெரிக்க மக்களை பாதுகாப்பதில் எங்களின் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லாகும் என வெளியுறவுத்துறை நேற்று வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறது.
2: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

காலை நேரம் 7:06 நேரங்களில் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 15°C இருக்கிறது. ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று வடக்கு நோக்கி மணித்தியால் தெற்கே 18 முதல் 36 கிலோமீட்டர் வகுத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பின்னிரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 7°C காணப்படும். இன்றைய பின்னிரவில் வானம் தெளிவாக இருக்கும். அக்டோபர் மாதம் 3rd தேதி நாளைய சனிக்கிழமை பகல் பொழுதில் அதி கூடிய வெப்பநிலையாக 18°C பதிவாகும். நாளைய பகல் பொழுது சூரிய ஒளியுடன் காணப்பட்டாலும் சில இடங்களிலே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. நாளைய பின்னரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 9°C பதிவாகும். நாளைய பின்னரவில் வானம் தெளிவாக இருக்கும். அக்டோபர் மாதம் 4rd தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுதில் அதி கூடிய வெப்பநிலையாக 20°C காணப்படும். பகல் பொழுது சூரிய ஒளியுடன் காணப்பட்டாலும் சில இடங்களிலே முகில் மூட்டமும் சில இடங்களிலே மலைத்துறலுக்கான வாய்ப்பும் 40% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய நாளின் பின்னரவிலும் வானம் தெளிவாக இருக்கும். சில இடங்களிலே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அன்றைய பின்னரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 9°C பதிவாகும். டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளிலே பாரிய மாற்றம் இருக்கிறது. இன்று 6% உயர்வடைந்தது. இன்று நள்ளிரவின் பின்னர் மீண்டும் மேலும் 6% உயர்வடைகிறது. மொத்தமாக 12% உயர்வடைந்திருக்கிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் எரிபொருளின் விற்பனை விலைகள் 190.9% இருக்கப் போகிறது. நிகழ்ச்சியில் நீங்கள் முடிந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-464-2222 முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்தில் சென்னை பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வாண்டை வரும். சரி, முகநூல் மணிக்கும் இந்த நிகழ்ச்சியிலே செய்தி அறிக்கைக்கு முன்னதாக குயிச்சன் இணைந்திருந்தார். அவர் படையப்பா திரைப்படத்திலே விரும்பி கேட்ட பாடல் அவருக்காக ஒழிக்கிறது.

0: காலை நேரம் 7:17 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் நீங்கள் முடிந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-644-6222 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சிந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா, என்ன பாடல் தீர்வோடு வந்திருக்கிறீர்கள்? ஒலிக்கும் பாடல் வை யாதவன் பாடியது. பாடல்கான இசை எஸ் வி வர்மன். பாடல் வரிகள் கோபி கிருஷ்ணா. ஒலிக்கிறது கனடிய திரைப்படமான தமிழச்சியிலிருந்து பாடல்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661. வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கலைக நேரம் 7:31 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் அமைந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை CMR தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்னை இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்களில் வானிலை வரும் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார் தனியர். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள்.
2: தாராளமாக
1: கேட்கலாம். ஒலிக்கிறது உங்கள் தெருவில் பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
2: நன்றி.
3: சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
4: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. CMR தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காண்டி.
3: ஓ, நீங்க வைர மாளிகையை சொல்றீங்களா?
4: அதத்தான் சொல்றேன்.
1: ஒலிக்கும் பாடல் மலைபாண்டியா திரைப்படத்திற்காக மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையிலே ஒலிக்கிறது பாடல். வரிகள் கவியரசு கண்ணதாசன், பாடலை TM சவுந்தரராஜன் அவரோடு இணைந்து M ராஜு பாடியிருக்கிறார்கள்.

ಪವನಿ ಬಬ

தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு

0: காலைநேரங்களில் மணி 40 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் காசிநாதன்.
0: என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: இன்றைக்கு சந்திரோதயம் படத்திலிருந்து புதிய நூல் உலகம் செய்வோம். நல்ல பாட்டு முதல் பாட்டு போட்டீங்க, நல்ல சந்தோஷமா இருக்கு. பழைய பாட்டுகள்
0: சரி ஒழிக்கிறது உங்கள் திரையில் பாடல் கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி அப்பா.
0: நன்றி நன்றி வணக்கம்.
2: என்ன அத்திம்பே, சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
3: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
2: ஓ, நீங்க வைர மாளிகை சொல்றீங்களா?
3: அதத்தான் சொல்றேன்.
0: ஒழிக்கும் பாடல் சந்திரோதயம் திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் குழுவினர் பாடியது. பாடலுக்கான இசை MS விஸ்வநாதன், பாடல் வரிகள் பாரதிதாசன்.

0: காலை நேரம் 7:45 நேரங்கள் கேட்டுக்கொண்டு பதிவு செய்ய மார்த்தம் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். நன்றி தேவகுமார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்கிறோம்.
0: என்ன பாடல் தெரிவு?
1: என்ன கண்டாக்கு நீர் போக போர்க்களம் அந்த பாடல்
0: கேட்போம். பாடல் சரி, ஒழிக்கிறது உங்கள் தெரிவில் பாடல் கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: வணக்கம். ஒழிக்கும் பாடல் ஜி வி பிரகாஷன் இசையில் ஒழிக்கிறது. பாடலை யோகி சேகர் பாடியிருக்கிறார்.

0: கலைஞர் நேரம் 7:49 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் சிடி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சி அணிந்து கொள்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் கால் பாரதி செல்வி.
0: வணக்கம் செல்வி, என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள் இன்று?
1: நன்றி
0: வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு எஸ் ஜானகி. பாடல் காணிசை மெலிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் அவர்கள் கவியரசு கண்ணதாசன்.

0: கலைஞர் நேரம் 7:53 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க. எப்படி? நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நலமாக உற்சாகமாக மகிழ்ச்சியாக உங்களோட நிகழ்ச்சியை சந்தோஷமா இருக்கேன் சார்.
0: சரி, என்ன பாடல் தெரியுது?
1: ஒலிக்கும்
0: பாடல் முற்றத்து மல்லிகை இசை தொகுப்பிலிருந்து ஒலிக்கிறது. பாடல்கான இசை ஸ்டீவன் ராஜ், பாடல் வரிகள் பல்வை பாரதி, பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் குரலில் ஒலிக்கிறது.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
3: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
3: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
3: இட்டோபிகோ,
2: 416-746-2742.
4: Everything okay, no problem and jinam
5: bar kalam closing da tadikira nadi
6: customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155, 416-268-0155.
4: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
5: செல்லம் இல்லடா, செல்வம்.
4: சரி சரி.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. கலைஞர் நேரம் 8 மணி 1 நிமிடம். மனத்தியால செய்திகள்.
1: CMR Tamil HD Hourly News.
0: வணக்கம். CMR Tamil HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. இந்தியாவிற்கு பயணமாக இருக்கும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்யன் சில்வா தலைமையிலான குழுவினர் இந்திய தரப்புடன் உத்தியோகபூர்வ சிநேகபூர்வமான சந்திப்பு ஒன்றை நடத்தியதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த சந்திப்பில் இருதரப்புக்கும் இடையிலான ஆழமான நட்புறவை மேலும் பலப்படுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
2: சீன நிலைப்பாட்டை தொடர்ந்து பயணம் முற்படும் ஜனதா விமுக்தி பிரமன் என்று அழைக்கப்படும் மக்கள் விடுதலை முன்னணியினை தமது கைகளில் வைத்துக் கொள்ள டெல்லி தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் ஜனதா விமுக்தி பிரமனின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா உள்ளிட்ட தூதுக்குழுவினர் இந்திய தரப்பு முக்கிய சந்திப்புகளை நடத்தியிருக்கிறது. மக்கள் விடுதலை முன்னணியின் ஜனதா விமுக்தி பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தலைமையில் தூதுக்குழுவினர் இந்திய தரப்புடன் உத்தியோகபூர்வ சிநேக சந்திப்புகளை நடத்தியதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கிறது. சந்திப்பில் இரண்டு தரப்புக்கும் இடையில் ஆழமான நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டன. இலங்கையின் முன்னேற்றத்துக்கும் ஒரு நம்பிக்கைக்குரிய நட்பனராக இந்தியா அப்போதும் துணை நிற்கும் என உறுதிப்பாடும் சந்திப்பின் போது வெளிப்படுத்தப்பட்டதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் அந்த உத்தியோக எக்ஸலத்தில் தகவல் வெளியிட்டிருக்கிறார். இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதிநிதிகளை புதுடெல்லியில் சந்தித்த பின்னரே அவர் கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அண்மையில் டில்வின் சில்வா தலைமையிலான தூதுக்குழுவினர் அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கரை முன்னரும் சந்தித்திருந்தனர். அதேபோல இந்திய வெளியுறவு அமைச்சின் செயலாளர் கடந்த மாதம் இலங்கை வந்து திரும்பியிருந்ததும் குறிப்பிடத்தக்கதாகும்.
0: தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசித்த நீரோசனம் மற்றும் கடுவேலை மாநகர முதல்வர் ரஞ்சன் ஜெயலால் ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அசுரகிரிய மில்லேனியம் சிட்டி வீட்டு திட்டத்துக்கு சொந்தமான காணியொன்றை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியதாக சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு தொடர்பிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. குறித்த மில்லேனியம் சிட்டி வீட்டு திட்டத்துக்கு சொந்தமான 100 பர்ச்சேஸ் காணியை துப்புரவு செய்து நாடாளுமன்ற உறுப்பினர் அசித்த நிரோஷனம் மற்றும் கடுவேலை மாநகர முதல்வர் ரஞ்சன் ஜெயலால் ஆகியோரின் தலைமையில் அசுரகிரிய மெட்ரோ பஸ் நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. இதனையடுத்து மில்லேனியம் சிட்டி வீடமைப்பு திட்டத்தின் நிர்வாகம் இந்த காணி தமக்கு சொந்தமானது என்று குற்றம் சாட்டியிருந்ததுடன் அசுரகிரிய காவல் நிலையத்திலும் முறைப்பாடு செய்திருந்தது. இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக